நாம் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். எப்பொழுது சிந்தினோம், எதற்காக சிந்தினோம், அவை ஒவ்வொன்றையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். பதிலும் அளிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அனைவருக்கும் இதயம் மகிழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஸ்டார் அஷ்ரஃப் அலி. நான் சிறு வயதிலிருந்து இஸ்லாமிய பாடல்கள், பக்தி பாடல்கள், சமுதாய நோக்குள்ள பாடல்கள், சிந்தனையுள்ள பாடல்களை பாடி வருகிறேன். அந்த வகையிலே இன்று சோனா எஃப்எம் வானொலியிலே நம்முடைய உடல் அமைப்பு எவ்வாறு செரிமானமாகிறது, இறைவனுடைய அது ஒரு அருட்குடை என்பதை இந்த பாடலிலே நான் உங்களுக்கு விரிவாக பாட இருக்கிறேன். எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் முஹம்மது நபி அவர்களை பற்றிய ஒரு புகழ் பாடலை இப்பொழுது உங்கள் முன்னால் படிக்கிறேன்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: ஒரு தோல்வியில இருந்து ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தோல்வி கூட கண்டிப்பா வெற்றி தாங்க. இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில

0: நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் எல்லாத்தையும் நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம எல்லாத்துடைய வாழ்க்கையிலுமே கண்டிப்பா தோல்வி அப்படிங்கிறது இருக்குங்க. யாருக்கு தான் தோல்வி அப்படிங்கிறது இல்லை? குழந்தையா இருக்கும்போது நடக்க கத்துக்கிறப்போ கூட எத்தனை தடவை கீழே விழுந்திருப்போம். ஆனால் அந்த விழுந்ததுனால தான் நடக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு செய்யாமல் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான காரணம் அந்த விடாமுயற்சி. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையிலுமே ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் முடியலை அப்படின்னு உதறித்தள்ளாமல் நம்மளால் முடியும், நம்மளால் முயற்சி பண்ண முடியும், முயற்சி பண்ணி பார்த்துருவோமே அப்படின் மாதிரி நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எந்த விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த விஷயத்தை வந்து அடையணும்னு நினைக்கிறோமோ அதில் கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். ஒருவேளை அடைய முடியல அப்படின்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்மளால் கற்றுக்கவே முடியும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு வானம் வந்துட்டு மேகமூட்டத்தோடு தான் இருக்கும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இன்னைக்கு சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, இதே மாதிரி தான் இருக்க போகுதா இல்லை வானம் மேகமூட்டத்தோடு எதாவது இருக்க போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா
1: சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கொடைக்கானல் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கொடைக்கானல் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் மட்டும் சரியானதுச்சுன்னா போதும், நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து உங்களுடைய பேரை இறுதியில் சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே மார்டின் காட்டேஜருடைய மிட்டா மிராஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐ ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுறா, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 முதல் 11 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா, இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. அதுவும் ஃபஸ்ட் அப்டேட்டாகவே வந்திருக்குது. என்ன அப்படின்னா, தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கல்வியியல் கல்லூரிகள்லையுமே பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களுக்கான பணியிட மாறுதல் பொது கலந்தாய்வு ரொம்ப சீக்கிரத்திலே விட்டு நடக்கப்போகுது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான விண்ணப்ப பதிவு இன்னையிலிருந்து www.dce.transfer.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் ஸ்டார்ட் ஆகுது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தகுதி இருக்கக்கூடியவங்க வர 7ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் யாராவது அப்ளை பண்ணணும் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா

வரை 7ஆம் தேதிக்குள்ளார அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்ல அப்படின்னா www.dcetransfer.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், கல்வியியல் கல்லூரிகளை படிக்கக்கூடிய பேராசிரியர்கள், பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் வந்துட்டு இந்த பொது கலந்தாய்வு மூலமாக நீங்கள் வந்துட்டு பணியிட மாறுதல் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 18 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், வால் கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 45 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 26 ரூபாய், பீன்ஸ் 85 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 85 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், பூஷவரை 70 ரூபாய், கேரட் 80 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பழங்கள்ல வாழைப்பழம் 45 ரூபாய், புவன் வாழை 45 ரூபாய், தேன் வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய் 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், கீரைகள் கட்டுன்றக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, ஆட்டையாம்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது சந்தைக்கு காய்கறிகள் வாங்குறதுக்காக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக ஜாரு முரளி என் பிஎஸ்பி உடைய காம்போவில் எம்மா எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: மச்சான், இந்த உலகத்திலேயே ரொம்ப சாஃப்டானவங்க டாக்டர்டா, அவங்க கிட்டயே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கனா அப்படி என்னதான்டா பண்ணிருப்ப?
3: காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனண்டா, பூசி போடணும்னு சொன்னாரு.
2: கரெக்ட் தான். அப்புறம்
3: என்ன, டக்குன்னு டென்ஷன் ஆகி அடி ஆரம்பிச்சிட்டாரு.
2: டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரா? சரி, இந்த இடைப்பட்ட கேப்ல நீ என்ன பண்ண?
3: ஒண்ணுமே பண்ணல மச்சான், ஊசி போடும் போது தடுத்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான்டா பண்ணேன்.
2: ஏன்டா அப்படி பண்ண?
3: அவர் தானே தடுப்பூசி போடணும்னு சொன்னாரு.
4: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ நம்முடைய அன்றாட சமையலில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அரிசி. அந்த அரிசியோடைய விலை இப்போ கிலோவுக்கு 10 ரூபாய் வரைக்குமே அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தமிழகத்தில் அரிசியோடைய விலை கிலோவுக்கு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்குமே அதிகமாக இருக்குது. போதிய மழை இல்லாத காரணத்தினாலையும் நெல் விளைச்சல் குறைவாக இருக்கிறதுனால இது மாதிரியான காரணங்களால அரிசியோடைய விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்படி மாதிரி வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் அரிசி பற்றாக்குறை 21 லட்சம் டன். இதை ஈடு செய்யக்கூடிய வகையில் ஆண்டுக்கு 30 லட்சம் டன் உயர்ரக சன்ன அரிசியை ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் இருந்து தமிழகத்துக்கு விற்பனைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த வருஷத்தில் கர்நாடகாவில் சில இடங்களில் மழை இல்லாத காரணத்தினாலையும் உயர் ரக சன்ன நெல் விளைச்சல் வந்து பாதிப்படைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாரி வாடகை கட்டணம் 25% வரைக்குமே அதிகமாக இருக்குது. இதனால் வெளிமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அரிசி கிலோவுக்கு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்குமே அதிகமாக இருக்குது. அதே நேரம் தமிழகம், கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய பகுதிகளில் கடந்த பருவத்தில் நெல் விளைச்சல் குறைவாகவே தான் வந்துட்டு இருந்திருக்குது. கோடை மழை மற்றும் தற்போதைய பருவமழை கை கொடுக்காததுனால கோடை மகசூலும் தற்போதைய குறுவை சாகுபடியும் வந்துட்டு பொய்த்து போயிருக்குது. தமிழக, கர்நாடக அணைகளில் நீர் குறைவாக இருக்கிறதுனாலையும் குறுவை சாகுபடி வந்துட்டு உறுதி செய்ய முடியல. அதனால் விளைச்சலுமே வந்துட்டு அதிகமாக இல்லை அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதிக அளவில் ஏற்றுமதியாகக்கூடிய சீரக சம்பாரி செலுக்கிலையா, அதுவுமே வந்துட்டு கடந்த 2025 ஏப்ரல் மாதம் 84 ரூபாயாக இருந்துச்சு. ஆனால் இப்போது 180 ரூபாய் வரைக்குமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே வருஷத்தில் கிலோவுக்கு 96 ரூபாய் வரைக்குமே அந்த அரிசியோடைய விலை அதிகமாக இருக்குது. இந்த அரிசியோடைய தட்டுப்பாடு காரணமாக சில்லறை விற்பனையில் கூடுதல் விலை வைத்தும் சிலர் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. வறட்சி, மழைப்பொழிவு இல்லாதது மற்றும் சன்னரக நெல் பயிர்கள் வந்துட்டு உற்பத்தி குறைஞ்சிருக்கிறது அரிசியோடைய விலை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு மாதிரி தான் வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்து தான் உங்களுக்காக மார்ட்டின் கார்ட்ரிஜோட குண்டு குள்ளி சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதே நேரத்தில் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா

இல்லை இன்னைக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு மறக்காமல் உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்டுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக உங்கள் அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா, நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காகவே சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே தங்கத்தோடைய விலை ஒன்று அதிகமாகுது இல்லை கம்மியாகுது, இதே மாதிரி தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு போயிட்டுருக்குது. அதே மாதிரி தான் வந்துட்டு வெள்ளியோடைய விலையுமே ஒன்று அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்குது. இந்த வகையில் இப்போது இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய தங்கத்தோடைய விலை 560 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் கடந்த சனிக்கிழமை 22 காரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 13,370 ரூபாய்க்கும் பவுனுக்கு 1,06,960 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தங்கச்சந்தைக்கு விடுமுறை அப்படிங்கிறதுனால அன்னைக்கு முந்தைய நாள் விலையிலேயே ஆபரணங்கள் விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 70 ரூபாய் குறைஞ்சி 13,300 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 560 ரூபாய் சரிவடைஞ்சி 1,06,400 ரூபாய்க்கு இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் இப்போதைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய தமிழகத்தில் தங்கத்தோடைய விலை 560 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம், அதே மாதிரி முட்டையோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,110 ரூபாயாகவும் தங்கம் பவுனுக்கு 1,04,880 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 240 ரூபாயாகவும்
2: நினைக்கிறேன் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய மேட்ரோ நேர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து குடிநீர் தேவைக்காக தினமும் வந்துட்டு 1000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வந்துட்டுருக்குது. ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு குடிநீருக்கான நீர் திறப்பு 3000 கனஅடியாக வந்துட்டு அதிகமாக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. மேட்ரோ நேரில் இருந்து காவிரி குடிநீருக்காக நீர் திறப்பு ஆனது நேற்று காலையில் வினாடிக்கு 3000 கனஅடியாக வந்துட்டு அதிகமாக்கப்பட்டிருக்குது. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்ரோனியோட மொத்த நீர்மட்டம் 120 அடி. கடந்த 13ஆம் தேதி வினாடிக்கு 500 கனஅடியாக இருந்த மேட்ரோனிக்கான நீர் திறப்பு காலையில் 10 மணியிலிருந்து 1000 கனஅடியாக வந்துட்டு அதிகமாக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து 1.5 மாதங்கள் வினாடிக்கு 1000 கனஅடியாக தான் வந்துட்டு நீர் திறப்பு இருந்துட்டு வந்துச்சு. மேட்ரோனியோடைய நீர்மட்டம் 78.81 அடியாக இன்னைக்கு நேற்று வந்து இருந்துட்டு வந்துச்சு. காவிரி கரையோர 18 மாவட்ட மக்களுக்கு காவிரியில் இருந்து 155 நீரேற்று நிலையங்கள் மூலமாக காவிரி ஆற்றில் தினமுமே 180 கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டு வந்துட்டு குடிநீர் தேவை பூர்த்தி செய்யறதுக்காக மேலும் 40 ஆலைகளுடைய தண்ணீர் தேவைக்கும் காவிரி ஆற்றில் தண்ணீர் எடுக்கப்பட்டு வந்துட்டு. மேட்ரோ நிலையில இருந்து காவிரி ஆற்றில் வெளியேறக்கூடிய 1000 கனஅடி நீர் வந்துட்டு குடிநீருக்காக போதுமானதா இல்லாததுனால 1.5 மாதத்துக்கு அப்புறமா காலையில் 8 மணியிலிருந்து குடிநீருக்கான நீர் திறப்பு வினாடிக்கு 3000 கனஅடியாக வந்து அதிகமாக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், நேற்று மேட்ரோ நிலையோட நீர்மட்டம் 78.81 அடியாகவும் நீர் இருப்பு 40.78 TMC இருந்துட்டு வருது. வினாடிக்கு 158 கனஅடியாகவும் நீர் வரத்து இருந்துட்டு வந்துட்டுருக்குது. குடிநீருக்கான நீர் திறப்பு தேவை வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்களில் மேட்ரோனிக்கு வரக்கூடிய நீர் இருப்பு மலமலன் வந்துட்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது நம்ம சேலம் மேட்ரோனியோட நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 78.81 அடியாகவும் நீர் இருப்பு 40.78 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அனைத்து

வரக்கூடிய நீர்வரத்து 158 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு இப்போ 3000 கனடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1.5 மாசமாகவே வெறும் 1000 கனடி அப்படி மாதிரி தான் நீர் திறப்பு இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ 3000 கனடி அப்படி மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் நீர்வரத்து ரொம்ப கம்மியாக வெறும் 158 கனடி அப்படி மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நீர்வரத்து ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிறப்புமே வேகமாக குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டேன் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, கோவை டு லோகமானிய திலக் ரயிலில் இப்போ கூடுதல் நிறுத்தங்கள் வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கோவை டு லோகமானிய திலக் எக்ஸ்பிரஸ் ரயில் எலஹன்ஹா அப்படிங்கிற இந்த ஸ்டேஷனில் வந்துட்டு நின்று போகும் அப்படி மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்குது. கோயம்புத்தூர் டு லோகமானிய திலக் எக்ஸ்பிரஸ் ரயில் தினமும் காலையில் 8:40 கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சேலம் பெங்களூர் வழியாக மும்பைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குது. இருமார்க்க ரயில்களுமே இப்போது பெங்களூர் எலஹன்ஹா ஸ்டேஷனில் June 29 நின்று போகும் அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று மதியம் 3:10 கோவையிலிருந்து கிளம்ப வேண்டிய கோவை டு ஜபல்பூர் சிறப்பு வார ரயில் 1:35 தாமதமாக 4:45 தான் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியிருக்குது அப்படின்னும், தாமதமாக இயக்கப்பட்டதுனால முன்பதிவு செய்து காத்திருந்த பயணிகள் வந்துட்டு அவதிக்குள்ளாகியிருக்காங்க அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது ரயிலில் பயணிக்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து தான் நம்ம சிலதில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் சிலநாயக்கன்பட்டி அம்மாப்பேட்டை

அயோத்தியா பட்டினம், குகை, வின்சென்ட், பொன்னமாப்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க பகுதி அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி கிளம்பி போயிடுங்க ஆஃபீஸ் டைமுக்கு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸ் டைமுக்கு கிளம்புற டைமில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசரமாக போகும்போது இந்த கப்புக்கு சாப்பாடு வாட்டர் பாட்டில் விட்டுட்டு போயிடுங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே விட்டுட்டு போகாமல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியாக சத்தியான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, கொடைக்கானல் எந்த மாவட்டத்தில் உள்ளது, கொடைக்கானல் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னென்ன 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததா பிளேசியோடைய தனானே நானே சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை, அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னராக லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள

0: பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 வருஷம் இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 வருஷம் இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சார். அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 வருஷம் ஏப்ரல் மாதம் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ பகுதி நேர இன்ஜினியரிங் படிப்புகள் 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. தமிழக உயர்கல்வித்துறையின் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் கீழே 6 அரசு இன்ஜினியரிங் கல்லூரிகள், 2 அரசு உதவி பெறக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரிகள் பகுதி நேர இன்ஜினியரிங் பட்டப்படிப்புகளை வந்துட்டு வழங்கிட்டு வந்துட்ருக்காங்க. அதோடைய கால அளவு 4 ஆண்டுகள் அப்படின்னு இருக்குது. இந்த நிலையில் பகுதி நேர இன்ஜினியரிங் படிப்புக்கான கால அளவு நடப்பு கல்வியாண்டிலிருந்து 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னும். இதில் சேர விரும்பக்கூடிய மாணவ மாணவிகள் www.ptbet.nea.com அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் பதிவு செய்யலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய AICTE அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க அந்த ஒரு அமைப்பு மூலமாக அங்கீகாரம் பெற்ற டிப்ளமோ படிப்புகளில் தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. துறை சார்ந்த பணியில் 1 ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருக்கணும். பணிபுரியக்கூடிய மாணவர்களுக்கு வயது தடை கிடையாது. இந்த படிப்பில் சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் வர ஜூலை 12ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த அப்டேட் தேவைப்படுது, நீங்கள் வந்துட்டு அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அதில் சேரலாம். என்னைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வர 12ஆம் தேதிக்குள்ள ஜூலை 12ஆம் தேதிக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி டிப்ளமோ அப்படின்னா பட்டப்படிப்புகளில் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றுருக்கணும், டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.ptbetnea.com அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம்

மறுத்தறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்து உங்களுக்காக இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா புஷ்பாஸ்ரீ. அவங்க வந்துட்டு சதாசிவம் போகும் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே புஷ்பாஸ்ரீ அக்கா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே நம்ம சூப்பராக ஜாலியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாள் மாதிரி நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் நம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதில உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுங்கள். இப்போது அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டேன் சே பண்ணுங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயர் எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ அடுத்ததான் உங்களுக்கு சூப்பரான ஒரு அப்டேட் வந்துருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ எடப்பாடியில் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு நாளைக்கு மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் முகாம் ஒன்று நடக்கப் போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி எடப்பாடி கோட்ட பொறியாளர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி கோட்ட மின்வாரியம் சார்பில் மின் நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் கோட்ட மின்வாரிய அலுவலக வளாகத்தில் நாளைக்கு காலையில் 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்குமே மேட்டூர் மேற்பார்வை புலியார் அவர்களுடைய தலைமையில் நடக்கிறது அப்படின்னும், இந்த கூடுதலை எடப்பாடி, ஜலகண்டாபுரம், சித்தூர், பூலாம்பட்டி, கோனேரிப்பட்டி, செட்டிமாங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மின் நுகர்வோர்கள் மின்சாரம் சம்பந்தமான குறைகளை தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது எடப்பாடியை சேர்ந்த மக்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு குறைதீர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய குறைகளை தெரிவித்து பயன்பெற்றுக்கோங்க. இப்போ அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்படி இருக்கு என்ன அப்படின்னு அப்படின்னா, அமெரிக்காவில் ஸ்மார்ட் டிவிகள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மார்ட் டிவிகளில் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தக்கூடிய புது வசதியை அறிமுகம் செஞ்சுருக்காங்க மெட்டா நிறுவனம். அமெரிக்காவில் முதல் கட்டமாக இது அறிமுகமாக இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் வந்து படிப்படியாக மற்ற நாடுகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி ஒளிபரப்பாகக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், பயங்கர ட்ரெண்டிங்கான விஷயங்கள், இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் மாதிரியான நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டுருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தினா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய தலைப்பு என்னென்னா, நவீன வாழ்க்கையில் மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணம் போட்டியாக எதிர்பார்ப்புகளா. நவீன வாழ்க்கையில் மன அழுத்தத்திற்கு மிக முக்கிய காரணம் போட்டியா எதிர்பார்ப்புகளா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக்குமே நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய சேலத்தை சேர்ந்த விவசாயிகளாக நீங்கள் இருக்கீங்க, கால்நடை வளர்க்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. என்ன அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் நாளையிலிருந்து கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி வந்துட்டு வழங்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு இலவசமாக கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நாளைக்கு, அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்குமே நடக்க இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுடைய ஒத்துழைப்போட கால்நடைகளுக்கு 9வது கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடக்க இருக்குது அப்படின்னும், கோமாரி நோய் அப்படிங்கிறது இரட்டை குழம்பின கால்நடைகளை தாக்கி காய்ச்சல் கொப்பளங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும், நச்சுயிர் நோய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பண்ணைகளில் சுகாதாரத்தன்மையின்மை, நோய் தாக்கிய மாடுகளுடைய உமிழ் நீர், அதுக்கப்புறமா வந்துட்டு பண்ணை கழிவு மூலமாக பரவக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னும், நோய் பாதிப்பினால் மாடுகள் சினை பிடிக்காமல் போகிறது, பால் உற்பத்தி குறையிறது, எருதுகளுடைய வேலை திறன் குறையிறது, கன்றுகள் அதிக இறப்பு மற்றும் தோல் பொருட்களுடைய மதிப்பு குறைதல் போன்றவற்றால் கால்நடை வளர்ப்பவர்கள் நஷ்டமடைகிறாங்க அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இந்த கோமாரி நோய் தடுப்பூசி வந்துட்டு கண்டிப்பாக போடணும். அதுக்காக வந்து நாளையிலிருந்து இந்த முகாம் மட்டும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்குமே நடக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. 149 குழுக்கள் மூலமாக தடுப்பூசி முகாம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்குமே நடக்கிறது. அதனால் கால்நடை வளர்ப்பவர்கள் கண்டிப்பாக இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, யார் அப்படின்னா ஜெனிஃபர். அவங்க வந்துட்டு அழகாபுரம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஜெனிஃபர். நாளைக்கான நாள் உங்களுக்கு சம ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் சம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு மாதிரி எல்லா நாளுமே சம சூப்பராக ஜாலியாக இருக்கணும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததாக இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலையுமே இப்போ உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு அப்டேட் வெயிட்டிங்கில் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதான். இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, நவீன வாழ்க்கையில் மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணம் போட்டியா எதிர்பார்ப்புகளா. நவீன வாழ்க்கையில் மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணம் போட்டியா எதிர்பார்ப்புகளா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் கூட நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாதிரி நம்மளுடைய நிலை என்னான 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வரையறுக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, கொடைக்கானல் எந்த மாவட்டத்தில் உள்ளது, கொடைக்கானல் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் திண்டுக்கல் மாவட்டம். இந்த கேள்விக்கான பதிலை எல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலேருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியிலேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதகாப்பட்டியிலேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலேருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், கோவிந்தராஜ் அண்ணா அவர்களும் இந்த கேள்விக்கான பதில் சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தினேஷ், மாரிமுத்து, தனேஷ், தர்னிஷா இவங்களும் இந்த கேள்விக்கான பதில் சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாப்பா நேர்களை, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கறவங்ககிட்ட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் எங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாடுறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு தரமான சூப்பரான விளையாட்டு கொண்டு வந்திருக்காது. என்னன்னு சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பொதுவாகவே நீங்கள் வாகை சுடுவாரில் விளையாடணுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணும், உடனே நோட் பண்ணிக்கோங்க. 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி குரில் நெடில் அப்படிங்கிற விளையாடுதா விளையாட போகிறோம். நம்ம நேர்கூட விளையாடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் மக்களே. இந்த ஒரு நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக குரில் நெடில் விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னென்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையை நான் குரில்ல சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அதே எழுத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி நெடிலில் ஒரு வார்த்தை சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டு. உதாரணத்துக்கு கரம் அப்படின்னு நான் சொன்னேன்னா காகம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுவே நெடிலில் சொல்லணும். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டு இன்றைக்கான நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வச்சுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்திலிருந்து பேசுகிறேன்.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சிறப்பு மாணிக்கம் அண்ணா, எப்படி ஆரம்பிச்சிருக்கின்ற நாள்? நேற்று நம்ம ஊரில் மழையா?
2: இல்லை இல்லை, மழைலாம் வரல, தோறவுள் தான் வந்துச்சு. எதிர்பார்த்துச்சிருக்கேன்.
1: சரி சரிங்க அண்ணா. அண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? உங்களுக்கான முதல் வார்த்தை மரம்.
2: மாங்காய்.
1: கரம்.
2: காகம்.
1: பட்டம்.
2: பாடல்.
1: சிகரம்.
2: சீரகம்.
1: சூப்பர் சூப்பர் மாணிக்கம் அண்ணா, அருமையாளா, நீங்க நன்றி அண்ணா.
2: நன்றி.
1: மங்களபுரத்திலிருந்து நம்ம மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி வழக்கம் போல சூப்பரா விளாண்டு அசத்திட்டாரு. அருமையாக விளையாடி

மணிக்கு மன்னா ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. இப்போ உங்களுக்காக மக்களே ஒரு சூப்பரான சமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுவாங்க, அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைச்சி சூப்பரான இந்த விளையாட்டை எல்லா நேர்கள் கூடயும் நான் ஜாலியாக விளையாடுறேன். பாட்டை கேட்டுவாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களா மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 முதல் பகல் 12 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. வாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் நம்ம குரில் நெடில் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை குரில்ல சொன்னால் நீங்கள் என்கிட்ட அதுவே நெடில்ல சொல்லணும், அதுவே நான் நெடில்ல சொன்னால் நீங்கள் என்கிட்ட குரில்ல சொல்லணும். இதுதான் அன்னைக்கான

0: விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் திவாகர், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன?
1: நல்ல பிரைஸா இருக்கேன்.
0: சரிங்க பாட்டி,
1: இன்னைக்கு தெரியல
0: பேசிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? விளையாடுவோமா? மலை இலை இலை காற்று
1: காற்று. நீங்க நெல்லில் சொல்றீங்களா? சொல்லணுமா?
0: ஆமா, சீக்கிரம் சொல்லுங்க.
1: குன்று.
0: மாதம்.
1: மாதம்
0: நான் காற்று சொன்னேன் பாட்டி, காற்றுக்கு குன்று எப்படி வரும்?
1: காற்று காற்றா? கலை.
0: கலை, சூப்பர் பாட்டி, அருமையா. நன்றி பாட்டி.
1: நன்றி நன்றி நன்றி.
0: தாதகாப்பட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாடகேட்டு வாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: மச்சான், என்னடா ஏதோ பெரிய சயின்டிஸ்ட் லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்க.
3: மச்சான், எனக்கு ஐடியா அருவியா கொட்டுது, அதை என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: டேய் பாத்துடா, வேஸ்ட் ஆகிட போகுது.
3: மச்சான், நேத்து பேங்க்ல அமௌண்ட் எடுக்கலாம்னு போனா.
2: சரி, ஏன்னா பேங்க்ல அமௌண்ட் இல்லையா?
3: அது இல்லடா, அமௌண்ட் எடுக்கலாம்னு போனா ஷாக் அடிக்குது.
2: எனக்கு ஷாக் அடிக்குதா? அது எப்படிடா?
3: ஏன்னா அது கரண்ட் அக்கௌண்ட்.
4: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டை விளாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பெயர் தான் குரில் நெடில். உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த வார்த்தை வந்து குரில் அப்படிங்கிற இதில் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்து நெடிலில் அதே எழுத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணும். அதுவே நான் சொன்ன வார்த்தை நெடிலில் இருந்துச்சுன்னா நீங்கள் குரில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டை நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-70107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன், கூட ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிங்களே, இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்து

0: நீங்கள் சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய நாட்களை வணக்கம் தேவா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன் சந்திரசேகரனா, நீங்க எப்படி இருக்கீங்க? குறில் வார்த்தை சொன்னா நீங்க குறில் சொல்லணும். உங்களுக்கான முதல் வார்த்தை ஆடி. மேகம்.
1: குமர்.
0: மேகம்
1: சொன்ன
0: குமரன். ஓகே, அடுத்து கூடு.
1: கும்மி.
0: காகம். காகம். காகம்.
1: காகமா? கடினம்.
0: பச்சை.
1: பாச்சி.
0: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா. நீங்க ரொம்ப நன்றி அண்ணா.
1: தேங்க்யூ சோ மச் தேவா.
0: பாய் அண்ணா. பாய். காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களே, உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. சாந்தகுமாரோட பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். இன்றைக்கி நம்ம குரில் நெடியல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் என்ன எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நான் சொல்கிற வார்த்தை குரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெடியில் சொல்லணும், அதுவே நான் நெடியில் சொன்னால் நீங்கள் குரில் சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: இல்லையே, காலை வணக்கம் தேவாகர்.
1: காலை வணக்கம். காலை வணக்கம் சதீஷனா.
2: அதான் கொஞ்சம் பயமா தான் இருக்கு விளையாடுறது,
1: ஏன்னா
2: தமிழ்
1: விளையாட்டு இல்லையா.
2: அண்ணா முயற்சி செய்கிறேன்.
1: சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, விளையாடுவோமா? ஓகேண்ணா. உங்களுக்கான முதல் வார்த்தை காலம்.
2: காலம், அந்த காலம் லாஸ்ட்ல முடியிற மாதிரி சொல்லுங்களா. முடியல.
1: ஆமாங்கண்ணா. ஜெயிக்கிறோமோ இல்லையோ கலந்துப்பேன் சூப்பரா ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப நன்றி. நம்ம கூட கலந்துகிட்டு விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். இன்னைக்கு வாகை சுடுவால நம்ம குரில் நெடில் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் திவாகர்.
1: வணக்கம்.
2: இருக்கீங்களா
1: எழிலக்கா? இங்க எல்லாரும் சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கும் திவா.
1: சூப்பர் அக்கா. அக்கா இன்னைக்கு
2: எல்லாருமே போயிட்டு இருக்கு, பாட்டுலாம் ரொம்ப பிடிச்ச சாங்ஸா இருக்கு. வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி அக்கா.
2: குரில் நெறியில் விளையாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு. நீங்க நெறியில சொன்னா குரில சொன்னா, குரில சொன்னா நெறியில சொன்னோம், அதே முதல்ல ஏற்ற வச்சு.
1: ஆமா அக்கா, விளையாண்டு
2: உருவாக்கணும். விளையாண்டு வா.
1: ஓகே. கிளி.
2: கிளியா? கீதை.
1: கை. கை கை வராது. சரிங்கக்கா, அடுத்து காதல். காதல் காதல்
2: கரு கருமணி.
1: காதல் கருமணி. ஓகேக்கா. அடுத்து இலை.
2: ஈகை.
1: மாடு.
2: பாடுவா?
1: பாடு இல்ல, மாடு மாடு.
2: மருதம்.
1: மருதம். வாகை.
2: வளையல்.
1: சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா விளாண்டிங்க. நன்றி அக்கா.
2: நன்றி. பாய் திவா.
1: நன்றி நன்றி அக்கா. நன்றி. நம்ம ஸ்டீல் பிளான்ல இருந்து எழிலக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே இது பார்க்குறவங்க கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து வார்த்தை விளையாட்டு மாதிரியே ஒரு விளையாட்டு, குரில் நெடில். உங்ககிட்ட நான் வந்து குரில்ல ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் என்கிட்ட அப்படியே அதை நெடில சொல்லணும், அதுவே நான் எடில சொன்னால் நீங்கள் என்கிட்ட குறியில் சொல்லணும். இது அன்றைக்கான விளையாட்டை நம்ம விளையாண்டுட்டுருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் தம்பி, நான் குறைக்கிறேன், கஸ்தூரி பேசுகிறேன்.
1: கஸ்தூரி அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: சூப்பராக இருக்குங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: அருமையாக இருக்கண்ணா, சூப்பராக இருக்கண்ணா,
2: சந்தோஷங்க.
1: கஸ்தூரி அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாடுறோம்
1: தெரியுமா? விளையாண்டுருவோமா?
2: விளையாண்டுருவோங்க.
1: உங்களுக்கான முதல் வார்த்தை கருப்பு. நான்
2: கேக்கலைங்கண்ணா.
1: சரி சரிங்கண்ணா. அடுத்து மஞ்சள்.
2: மாநகர்.
1: ஓகே. காதல்.
2: கருத்து.
1: ஓகே. நீலம்.
2: நீலம்.
1: நதி.
2: நாளி.
1: சூப்பர் அண்ணா, அருமையாள அண்ணா, ரொம்ப நன்றி. கஸ்தூரி அண்ணா
2: நன்றிங்க, நன்றிங்க,
1: நன்றி அண்ணா. திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து நம்ம கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கிறேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.
3: ஆயிஷா, ஒரு நொடி, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசாக தெரியுதுன்னு சொன்ன நம்ம முடிதா? எனக்கு இப்போ அப்படி தான் இருக்கு. வந்துட்டுருக்கேன் உன்னை பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காற்று சுவாசிக்க. வந்துட்டுருக்கேன், காத்திரு காதலோட ஒரு ரைடுக்கு.

நொடி, இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்புல என் கவலையை மறக்க. ஐநோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன. லெட்ஸ் கோ.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னராக லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர்

0: வாட்டர் ஸ்கீம் வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 வருஷம் இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 வருஷம் இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சார். அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 வருஷம் ஏப்ரல் மாதம் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே, எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 முதல் பகல் 12 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு வாகை சுடுவால ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரில் நெடில். உங்ககிட்ட நான் குரில்ல ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் என்கிட்ட நெடில் சொல்லணும், அதுவே நான் நெடில் சொன்னால் நீங்கள் குரில்ல சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
6: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் மையம்புதூர்ல இருந்து கலை செல்வீங்க அன்பு திவாகர் அவர்களே.
2: கலை செல்வியக்கா, எப்படி இருக்கீங்க?
6: அருமையா சூப்பரவா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் சூப்பரா அருமையா இருக்கா.
6: நம்மள அனைவரையும் ரொம்ப சொல்லுங்க.
2: கண்டிப்பா சொல்றக்கா.
6: நன்றிங்க திவாகர்.
2: கலை செல்வியக்கா, நீ நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா?
6: புரியல் நடி
2: விளையாண்டுருவோமா?
6: கண்ணாடி
2: குறிக்கா, நீங்க கால் போட்டு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுங்கக்கா. கண்ணாடி எப்படிக்கா வரும்?
6: கான்பூர்.
2: அருமைக்கா. வீடு
6: வீடு
2: வீடு

0: அக்கா டக்குன்னு சொல்லுங்க அக்கா, நேரம் போயிட்டு இருக்கு.
1: வீடுனா வீட்ட கால் வாங்கி விடு விடு சொல்லலாம்.
0: விடு, சூப்பர் சூப்பர் கலை செல்வி அக்கா, அருமையா இருந்தீங்க, நன்றி அக்கா.
1: சூப்பர்
0: அக்கா, ரொம்ப நன்றி அக்கா.
1: நன்றி
0: அக்கா.
1: நன்றி.
0: நீங்க சொன்ன மகாம் கூட வராதுக்கா, மகாம் தான் வரும். சரி, ஏதோ ஒன்று சூப்பராக விளையாண்டிங்கக்கா, ரொம்ப நன்றி அக்கா நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைண்டியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க மக்களே, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மக்காத நெகிழி மண்வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண்வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
3: வாகை சூடவா.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், குரில் நெடில் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த குரில் நெடில் விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது வாக்கர் என் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே விளையாடலாம். இப்போ ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதனை தொடர்ந்து இந்த மாதிரி பாடல்கள்லாம் நீங்கள் நிறையா சோனா எஃப்எம்ல கேட்குறீங்களா, அந்த பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் சொன்ன நம்பருக்கு மறக்காமல் கருத்துக்கள் அனுப்புங்க. இப்போ நம்ம கூட இந்த குரில் நெடில் விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: தேவாகர். வணக்கம். வணக்கம் வணக்கம் பாஸ்கர் அண்ணா, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சா? நீங்க சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டேன்.
0: சரிங்க பாஸ்கர் அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
1: குரில் நெடில். நீங்க குரில் சொன்னா நெடில் சொல்லுமா?
0: ஆமாங்க அண்ணா. விளையாடுவோமா?
1: விளையாடலாம்.
0: ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை கருப்பு.
1: கருப்பு.
0: நாம்
1: நாம்
0: ம்

விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 உங்களுக்கு அது சமயம் என்ன பாட்டு தான் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்கள்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பும் 107.8 சமுதாய வானொலியில்.
5: FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். ஒரு சூப்பரான விளையாட்டு தான் நீங்க நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பெயர் தான் குரில் நெடில். இந்த குரில் நெடில் விளையாட்டை நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் திவாகர், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியிலிருந்து கோவிந்தசாமிங்க.
6: கோவிந்தசாமிண்ணா, எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கு, அருமையா இருக்கு அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
7: அண்ணா?
6: அண்ணா, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது கோவிந்தசாமி அண்ணா. இங்க அண்ணா, இங்க நேத்து மழைங்கண்ணா, நேத்து சாயந்தரம், இப்ப வெயில் தான் அடிக்குது. ஓகே அண்ணா, உங்களுக்கான முதல் வார்த்தை கருப்பு.
7: கருப்பு. கம்பு.
6: வானம். வானம் அண்ணா. அண்ணா புரியல.
7: வலை.
6: வலை. அடுத்து தாமதம். சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி, சூப்பரா விளையாண்டீங்க அண்ணா. தாழ்மை அப்படிங்கறதும் நெடில் தானா? தாமதம் சொன்னேன், நீங்களும் தாழ்மைன்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல கோவிந்தசாமி அண்ணா, அருமையா விளையாண்டீங்க, நன்றி அண்ணா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8. இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மக்களே, போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்ட்டுருக்கேன். என்னென்னா, நீங்கள் வாகை சுடவாவில் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய விளையாட்டுகள்லாம் விளையாண்டுருப்பீங்க. இதுக்கு முன்னாடியும் சரி இன்றைக்கும் சரி, இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளையாண்டுல குரில் நெடில் அப்படிங்கிற விளையாட்டில் நீங்கள் விளையாண்டுருப்பீங்க. அந்த விளையாட்டை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புனீங்கன்னா நான் இதுக்கப்புறம் வந்து விளையாட்டுகள் விளையாடுறதில் அந்த கருத்துக்களோடு சேர்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி விளையாடுவேன். அதனால் ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி நிகழ்ச்சியில் விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போல் எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இதோட நானும் கிளம்புற மக்களையும் உங்களுக்கு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: கேட்டுட்டு இருக்கிறது சோனா இப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடையில வாங்கக்கூடிய உரத்தை நம்ம தூக்கி எறியணும், கேரட்டை வளப்படுத்த ஒரு இயற்கையான வழி இருக்குங்க. என்னன்னு தானே கேக்குறீங்க? தொழில்நுட்ப ரீதியா கேரட் வளர்றதுக்கு அதிக உரம் தேவை இருக்காது. ஆனா குறிப்பா உங்களோட மண் பரிசோதனையில ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதா தெரிஞ்சது அப்படின்னா, குறைஞ்ச நைட்ரஜன் மற்றும் அதிக பொட்டாசியம் கொண்ட உரம் அதுக்கு பயனளிக்கும்னு சொல்லலாம். இருந்தாலுமே வீட்டு தோட்டக்காரர்கள் தங்களோட காய்கறி தோட்டங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு பல்வேறு வகையான திரவ இலைவெளி மற்றும் உலர் உரங்களை வாங்குறாங்க. இந்த உரங்களோட விலை வீட்டுல கேரட் வளர்க்கறதுனால கிடைக்கக்கூடிய செலவு சேமிப்பு பலன்களை சீக்கிரமாவே இல்லாம செய்துவிட முடியும். கடைகள்ல வாங்கக்கூடிய உரங்களுக்காக உங்களோட பணத்தை வீணாக்கறதுக்கு பதிலா உங்களோட கேரட் செடிகளை வளப்படுத்த மிச்சம் இருக்கக்கூடிய அரிசி நீரை சேமிக்க சில நிமிடங்கள் நீங்க ஒதுக்கலாம். கொஞ்சமா அரிசி நீரால செழித்து வளரக்கூடிய பல தோட்ட காய்கறிகள்ல கேரட்டும் ஒண்ணு. குறிப்பா நீங்க புளிக்க வைக்கப்பட்ட அரிசி நீரை பயன்படுத்த தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா இது ரொம்பவே பொருத்தமா இருக்கும். வேர் காய்கறிகள் குறிப்பா கேரட்டு புளிக்க வைக்கப்பட்ட அரிசி நீர்ல காணக்கூடிய இண்டோல் 3-அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனால பயனடையுது. இது வேர் வளர்ச்சியை தூண்டி பெரிய மற்றும் ஆரோக்கியமான கேரட்டுகள் உருவாக வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. மண்ணில இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளின் செயல்பாட்டை தூண்டக்கூடிய பொருட்களாலும் கேரட்கள் பயனடையுது. இது புளிக்க வைக்கப்பட்ட அரிசி நீரை ஒரு இயற்கை உரமா பயன்படுத்துறதன் மூலமா மற்றொரு நன்மையும் இருக்கு. உங்களோட செடிகளுக்கு இயற்கையான அல்லது கடையில வாங்கின எந்த உரத்தையும் சேர்க்கிறப்ப கருத்துல நம்ம என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு செடியின் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட கேரட் செடிகளுக்கு உரம் இடணும் அப்படின்னா நீங்க எந்த வகையான அரிசி நீரை பயன்படுத்தினாலுமே நீங்க இடக்கூடிய உரம் உங்களோட செடிகளுக்கு தீங்கு விளைவிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் மண் பரிசோதனை செய்யணும். கேரட் செடிகளின் வளர்ச்சிக்கு மண்ணுல தன்மை ஏற்றதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதிப்படுத்த நடவு செய்யறதுக்கு முன்னாடி மண்ணை பரிசோதிக்கிறது சிறந்தது. கேரட்டுக்கு அதிக நைட்ரஜன் தேவை இருக்காது, ஆனா பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் தேவை. கூடுதலா மண்ணுல பிஹெச் அளவையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். பிஹெச் அளவு 70 விட சற்று குறைவாக இருக்கிறப்ப கேரட்டுகள் அதிக விளைச்சல தரும். இருந்தாலுமே 5.5-7.0 வரையிலான பிஹெச் அளவு இருக்கக்கூடிய மண்ணிலையும் அது வளரக்கூடியது. கழுவுன அரிசி நீர்ல மண்ணோட பிஹெச் அளவை குறிப்பிடத்தக்க அளவுல பாதிக்காது.

அப்படினாலுமே புளிக்க வைக்கப்பட்ட அரிசி நீர் பிஹெச் அளவை குறைச்சி மண்ணை அதிக அமிலத்தன்மை கொண்டதா மாத்தும். இறுதியா அது நன்மை செய்யறதை விட வேர்களுக்கு அதிக தீங்க விளைவிக்கும். என்னங்க, இனிமேட்டு இயற்கையான வழி இருக்கக்கூடிய இந்த உரத்தை தான் நீங்களும் வந்து தயாரிச்சு செடிகளுக்கு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: Monday.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐ ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசி இருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்னை தலைமை செயலகத்துல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில வேளாண் பொறியாளரா இருக்கக்கூடிய பிரிட்டோராஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இயற்கை விவசாயத்துல குறைந்த செலவுல அதிகமான லாபம் எப்படி எடுக்கிறது, நுகர்வோருக்கு எப்படி இயற்கையான முறையில தயாரிக்க கூடிய காய்கறிகளை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவம் சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: அனைவருக்கும் வணக்கங்க, நான் வேளாண் பொறியாளர் பிரிட்டோ.

0: ராஜ் பேசுறேன். இயற்கை விவசாயத்துல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல நம்ம முயற்சி பண்ணி ஒரு மனதுல ஒரு வேகத்தோட குறைந்த உற்பத்தி செலவுல அதிகமான லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் மண் வளத்தை காக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் நம்மளுடைய நுகர்வோருக்கு நஞ்சில்லாத ஒரு உணவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம விவசாயிகள் ரொம்பவும் சிரமப்பட்டு அந்த வார்த்தையை ரொம்ப சிரமப்பட்டு அப்படிங்கிற வார்த்தை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு என்ன இயற்கை விவசாய இடுபொருள்கள் நம்ம தயாரிச்சு தயாரிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும், தயாரிச்சு அதை கொடுக்கறதுக்கு ஒரு கூடுதலான ஆட்கள், கூடுதலான எண்ணிக்கை, கூடுதலான செலவு மூலமும் செய்யறது எதுக்காக அப்படின்னா, அந்த ஒரே ஒரு நோக்கம் நஞ்சில்லாத உணவை மக்களுக்கு கொடுக்கணும், நம்ம நல்லா இருக்கிறது மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த எண்ணத்துக்காக தான் விவசாயிகள் இன்னைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி செய்யக்கூடிய இந்த முறையில இன்னைக்கு நம்மளுடைய மேற்கு மண்டலத்தை பொறுத்தளவுல அதிகமான புற்றுநோய் மக்களுக்கு வந்துகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில, அப்படியெல்லாம் இல்லாம ஒரு நல்ல நோய் இல்லாத காற்றுலயும் தண்ணிலையும் இன்னைக்கு எல்லா விதத்திலயும் நோய்கள் பரவுற நேரத்துல நோய்கள் இல்லாத பொருள்களை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட உருவாக்கப்பட்ட இந்த இயற்கை நெல்லுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா வகை தானியமும் அதே நேரத்துல எண்ணெய் வித்து பயிர்கள் அதாவது நிலக்கடலை, எள்ளு, அந்த ஆமணக்கு இந்த மாதிரியோ அல்லது வந்து நம்மளுடைய காய்கறிகள் அதே மாதிரி பழங்கள் எல்லா விதமான பொருள்களையும் நம்ம எப்படி நம்ம வந்து உற்பத்தி பண்றோம் அப்படிங்கறத விட நம்ம எப்படி எல்லா மக்களுக்கும் பரவலாக்கம் பண்றோம் அப்படிங்கறதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியம். இதை ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு இயற்கை விவசாயம் பண்றவங்க என்ன செய்யணும், அல்லது மற்ற நுகர்வோர் இந்த பதிவை கேட்கக்கூடிய சாதாரண கிராமத்து மக்கள் இருந்து ஆரம்பிச்சு நகர்பகுதியில் இருக்கவங்க வரலாம், யாருக்கெல்லாம் ரொம்ப அவசியமா இருக்குன்னு நினைக்கிறோமோ அல்லது வந்து யாரெல்லாம் முடியுமோ கொஞ்சம் மனசை இறங்கி நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாங்க பத்மாவதிங்க. இப்ப இயற்கை விவசாயத்துல பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: டேய் பாத்துரா, இன்னும் ரெண்டடி தள்ளி போனா கிணத்துல விழுந்துருவேன்.
1: சயின்டிஸ்டோட வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா.
0: மச்சான், நீ எப்பயுமே இப்படிதானா இல்ல எப்பயாவது தான் இப்படியா?
1: என்னடா
0: இல்லடா, எப்ப பார்த்தாலும் சம்பந்தம் இல்லாமயே பேசுறியடா.
1: இவ்வளவு பேசுறியே, நான் உன்னு கேட்கவா?
0: சரி கேளு.
1: கிணத்துல கள்ள தூக்கி போட்டா ஏன்டா முழுகுது?
0: ஏன்டா முழுகுது?
1: ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாது.
2: நீங்க பெரிய ஆளுன்னு

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். ஒவ்வொரு விதமான சவால்கள் இருக்கு. இப்ப அதே போல புலி எடுக்கிற தொழில பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி சவால்கள் இருக்கு, மரம் ஏறப்ப என்னெல்லாம் வந்து நாங்க சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: ஆமா, மழை சீசன்ல வந்தா ரொம்ப கஷ்டம்தாங்க. மழை சீசன்லாம் வந்தா புலி வந்து பதப்படுத்தி வைக்கணும், நனைய கூடாது, நனைஞ்சிருச்சுன்னா ஊறி போயிடும். அதனால வந்து படுதெல்லாம் நாங்க வாங்கி வச்சுக்கணும், கரெக்டா அதை மூடி வச்சிடணும். மழை சீசன்லாம் கொஞ்சம் புலி வந்து நம்ம பதப்படுத்தி வச்சுக்கணும். கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டோம்னா புலி நனைஞ்சு போச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது, அதை வச்சு ஊறி போயிடும், நொதன் நொதன் போயிடும். அதனால அது மழை வரதுக்கு முன்னாடி நாங்க அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோம். படுதா இது மாதிரி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோம். மற்றபடி வந்து புளி அங்கே வந்த உடனே காய வைப்போம், ரெண்டு நாள் காய வச்சுட்டு அப்புறம் மூணாவது நாள் காய அடிப்போம். படல மழை போட்டு அடிப்போம், அடிச்சு கிலோ கணக்கேல வச்சு அளந்து 25 கிலோ, ஒரு ஆள் நறுக்குனா 250 ரூபா அப்படியே அளந்து போட்டுருவோம். அவங்க வந்து நல்லா புளி கோதெல்லாம் எடுத்து நறுக்கி புளியும் கொட்டையும் தனித்தனியா படுத்து எங்கிட்ட கொடுத்துருவாங்க. நாங்க அதை வந்து விற்பனைக்கு கொடுப்போம், சேலம் பஜாரு இப்படி விற்பனை கொடுப்போம். இப்ப பொதுவா புளிய மரத்துல வந்து புளியம்பழம் போய் உழுக்கணும் அப்படின்னா வரமாட்டாங்க நிறைய பேர். மரம் ஹைட் ஆகுது, மரத்து மலை ஏறினா எங்களுக்கு ஒரு மாதிரி கை கால் நடுங்குது, நாங்க வரல அந்த வேலைக்கு அப்படிம்பாங்க. நாங்க வந்து இல்ல சின்ன மரமா தான் இருக்குது வாங்கன்னு சொல்லி அவங்களோட இதுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்கணும். நிறைய பேர் இது கஷ்டமாகுது இந்த வேலை, நாங்க வரல, மரத்து மலை ஏறி உருக்கிறதுக்கு பயமாகுது அப்படிம்பாங்க. கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் புளியம்பழம் உருக்கி கொண்டாடுறது. அப்புறம் ரெகுலரா அப்ப அந்த காலத்துல இருந்தே மரம் ஏறி உழுக்கணுங்க, ஈஸியா உலுக்கி போடுவாங்க. புளியம்பழம் உலுக்கி எடுத்துட்டு வண்டி வாடகை கொடுத்து அங்கிருந்து எடுத்துட்டு வந்து எல்லாம் புளியம்பழம் ஏறி உழுக்கிறதுல ரொம்ப கஷ்டம், களப்பாய் போயிரும். காலையில் நேரமா இளவெயில ஏறி மரத்து மலை ஏறிக்குவாங்க. ஏறி உலுக்கி விட்டாங்கன்னா கீழே பொம்பளை ஆளுங்க ஒரு 10 பேர் பொறுக்குவாங்க, காயெல்லாம் கூட்டி சுத்தமா கூட்டி அள்ளி அதில் சொத்த காயெல்லாம் பொறிக்க அந்தானு போட்டுட்டு அப்புறம் அதெல்லாம் வண்டி வாடகை வச்சு அந்த ஊர்லேருந்து இங்கே எடுத்துட்டு வரணும் வேற ஊர்ல பிடிச்சோம் அப்படின்னா.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப கொஞ்சம் சீக்கிரமாவே பாத்தீங்க அப்படின்னா மரம் ஏறி நாங்க வந்து மரம் ஏற வேண்டியதா இருக்கும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா விடியற் காலையில, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஆட்கள் பக்கமா வேலை செய்வாங்க. கீழே விழக்கூடிய அந்த புளியம்பழத்தை எல்லாத்தையும் எடுத்து அதை சொத்தையெல்லாம் தனியா போட்டு அந்த மாதிரி எல்லாம் நாங்க வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்கு சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பயிர் நோயியல் துறையில் இணை பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப வெங்காயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூசண நோய் எந்த மாதிரி ஏற்படுது, அதனால என்ன பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: ஏனெனில் விதையில் சுமார் 7 முதல் 8 மாதங்கள் வரை தாக்கி பூசணம் அடுத்த பயிரை தாக்கும் தன்மை கொண்டது. பனிப்பொழிவுடன் கூடிய குளிர்ந்த இரவு, மிதமான பகல் வெப்பநிலை, அதிக காற்றின் ஈரப்பதம் முதலானவை இந்த நோய் பரவ சாதகமான சூழ்நிலையாகும். எனவே பனிக்காலங்களில் இப்பயிர் பயிரிடாமல் தவிர்த்து வைகாசி பட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம். மேலும் இந்த நோயின் தாக்குதல் தீவிரமடையும் பொழுது பூஞ்சான குழியான மேங்கசோப் 2 கிராம் 1 லிட்டர் அளவு, அல்லது காப்பர் ஆக்சிகுளோரைட் 2.5 கிராம் 1 லிட்டர், அல்லது டெபுகோனசோல் 1 கிராம் பர் லிட்டர், அல்லது மெடிராம் அல்லது பைரோக்ளோஸ்ட்ரோபின் 2 கிராம் பர் லிட்டர் என்ற அளவில் கலந்து இந்த மருந்தினை நாம் தெளிப்பதன் மூலமாக நாம் இந்த நோயிலிருந்து விடுபட முடியும். டெபுகோனசோல் மற்றும் பைரோக்ளோஸ்ட்ரோபின் 2 கிராம் பர் லிட்டர் என்ற விதத்தில் கலந்து தெளிப்பதனால் இந்த நோயின் தாக்குதல் தீவிரமாக இருக்கும் பொழுது கட்டுப்பட அடைகிறது. இந்த நோயை தவிர வெங்காய அழுகல், அதாவது அடித்தால் அழுகல் அல்லது வாடல் நோய் பெரும்பாலான பகுதிகளில் மழைக்காலங்களில் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நோய் தாக்கம் தொடர்ந்தால் வெங்காயம் பயிரிடப்படும் பகுதியில் அதிகமாக இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு மிதமான 22 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நோய் வளர்ச்சிக்கு தகுந்த சூழ்நிலையாக அமைகிறது. இந்த நோயின் ஆரம்பத்தில் இலைகள் மஞ்சள் நிறமாக துவண்டு காய்ந்து வளர்ச்சி குன்றியிருக்கும். இதனை விவசாயிகள் கோழிக்கால் நோய் என்று அழைக்கின்றார்கள். நோய் தாக்கப்பட்ட செடியின் வெங்காயம் மற்றும் வேர்கள் அழுகி காணப்படும். இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி பின் மெதுவாக காய ஆரம்பிக்கும். தாக்கப்பட்ட செடிகளின் இலைப்பரப்பு முழுவதும் வாடிவிடும். வெங்காயத்தின் குமிழ்கள் மென்மையாகி அழுகிவிடும். வேர்கள் அழுகிவிடும். வெள்ளை நிற பூசண வளர்ச்சி குமிழ்கள் மேல் காணப்படும். இந்த நோய் நடவு வயலிலும் மற்றும் சேமிப்பு கிடங்களிலும் தொடர்ந்து தாக்குதலை ஏற்படுத்தவுள்ளது. எனவே இந்த நோயை கட்டுப்படுத்த வயல் எல்லைகளை சுற்றி 2 வரிசை மக்காச்சோளத்தை தடுப்பு பயிராக பயிரிடுவதனால் ஒரு வயலில் இருந்து மற்ற வயலுக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள்
1: குறைகின்றன. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இந்த நோய்கள் எந்த மாதிரியான தாக்குதலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. என்ன பாட்டுன்றத கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். காய்கறி சாகுபடி மூலமா சம்பாதிக்க கூடிய திருச்சூரை சேர்ந்த இந்த இளம் பெண்ணுக்கு அவங்களோட அப்பா பாத்தீங்க அப்படின்னா உத்வேகம் அளிக்கிறாருங்க. என்ன மாதிரி அப்படின்றத நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். மாலாவை சேர்ந்த 16 வயது சிறுவனான கணசியம் அதிகாலையிலேயே எழக்கூடிய பழக்கம் உடையவனுங்க. நுழைவு தேர்வுகள்ல வெற்றி பெற வேண்டும் அப்படின்னோ இல்லனா ஒவ்வொரு காலையிலயும் பாடங்களை படிக்கணும் அப்படின்னோ பழக்கமே இல்ல. மாறா அவங்களோட தந்தை விஜய ராகவனோட சேர்ந்து 1.15 ஏக்கர் நிலத்துல விவசாயம் செய்யறாங்க. அவங்க காலையில 6 மணிக்கெல்லாம் புறப்பட்டு பல மணி நேரம் பண்ணையில செலவிடுறாங்க. சமீப காலமா அவங்களுக்கு மற்றொரு பணியும் கை வந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சாமந்தி பூக்களை நடவு செய்ய அவங்க வந்து திட்டமிட்டு இருக்காங்க. 2020 கோவிட் பெருந்தொற்று ஊரடங்கப்ப ஒரு பொழுதுபோக்கா தொடங்கின விஷயம் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு உண்மையான தொழிலா மாறி இருக்கு. கணசியத்தின் பண்ணை நிலத்துல பல ஆண்டுகளா பூசணி, சாம்பல் பூசணி, பாகற்காய், வெள்ளரிக்காய், மிளகாய், தக்காளி உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் விளைஞ்சிருக்கு. அவங்களோட சமீபத்திய வரவான சாமந்தி பூக்கள் ஆகஸ்ட் மாதத்துல தயாராயிடும். ஒரு பூ முழுமையா வளர்றதுக்கு பொதுவா 60-75 நாட்கள் ஆகும். அவங்க அதனுடைய விதைகளை இணையம் மூலமா வாங்குறாங்க. விவசாய நிலம் 2 இடங்கள்ல பரவி இருக்கு. ஒன்னு அவரோட சொந்த வீட்டுக்கு பக்கத்துலயும், இன்னொன்னு அவங்களுடைய மூதாதையர் வீட்டுக்கு பக்கத்துலயும் அமைஞ்சிருக்கு. எங்களுக்கு சொந்தமா 1.15 ஏக்கர் நிலமும் என்னோட சகோதரருடைய நிலமும் இருக்கு. பயிர் மற்றும் பருவத்தை பொறுத்து இந்த நிலங்கள் மாறி மாறி பயன்படுத்தப்படுது அப்படின்றாரு விஜய ராகவன். விவசாயத்துல முதன்மையா இயற்கை உரங்களே பயன்படுத்திட்டு இருக்காங்க. பயிர் விளைச்சலை அதிகரிக்கவும் மண்ணோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் கோழி எருவும் மாட்டு சாண தூளும் பயன்படுத்தப்படுது. இந்த கடுமையான அன்றாட பழக்கம் அவங்களோட வாழ்வுல ஒரு அங்கமா போயிடுச்சு. தினமும் நான் அதிகாலையில எழுந்து செடிகளை தவறாம பரிசோதிப்பேன்னு சொல்றாங்க. செடிகளை சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகளை தடுக்கிறதுக்காகவே இத முதன்மையா செய்யறேன்னு சொல்றாங்க. பண்ணையில காலை வேலைகளை முடிச்ச உடனே அவங்க வந்து பள்ளிக்கு கிளம்பிட்டு தன்னோட சிறப்பு வகுப்புகளை முடிச்சிட்டு சாயங்காலம் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு திரும்பிடுவாங்களாம். இந்த வரபரப்பான கால அட்டவணைக்கு மத்தியிலையும் கணசியாம் தன்னோட ஆர்வத்தையும் படிப்பையும் சீரா கையாள்றாரு. அவரோட இப்ப இருக்கக்கூடிய முக்கியமா நெல் மற்றும் வாழை பயிரிடும் விவசாயியான விஜய ராகவன் மிக சின்ன வயசுல இருந்தே தன்னோட மகனுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு. குழந்தைகள் மருத்துவர் அல்லது பொறியாளர் போன்ற தொழில்களை இலக்கா கொள்ளக்கூடிய இந்த காலத்துல கணசியாம் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாறுபட்ட பாதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. தன்னோட பேரார்வத்தை பின்பற்றி ஒரு வேளாண் பொறியாளரா ஆவது, தங்களோட விலை பொருட்களை பெரும்பாலும் பள்ளியிலயும் தங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் மானிய விலையில விற்கிறாரு. கணசியாம் கிடைக்கக்கூடிய வருமானத்தின் ஒரு பகுதிய தன்னோட சில்லறை பணமா வச்சுக்கிறாரு. ஒரு மாணவன் இப்படி பண்றது உண்மையாலுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்குமே பெருமையா இருக்கு இல்லைங்களா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஒரு யோகா மாஸ்டர் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட பேர் வந்து முரளி. இவர் வந்து நிறைய இடங்களுக்கு போய், நிறைய பள்ளிகளுக்கு போய், நிறைய மாணவர்களுக்கும் சரி, முதியவர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட யோகா பயணம் வந்து எங்க இருந்து தொடங்கிச்சு, எதனால வந்து யோகாவை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்களை பத்தின ஒரு அறிமுகம் கொடுக்கறீங்களா?
2: என் பேர் முரளி, யோகா மாஸ்டரா இருக்கேன். சிவகுரு யோகாசன சாலையின் ஃபவுண்டேஷன் சொல்லி தனியாக வச்சிருக்கேன். சேலம் சிவாபேட்டையில் வச்சிருக்கேன். நான் ஜெயராம் பப்ளிக் ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்றேன்.
1: ஓகே ஓகே சார். அடுத்தது, பல துறைகள் இருக்கும் போது நீங்க இந்த யோகாவை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் சார்?
2: யோகா வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல போய் நம்ம கலந்துக்கணும் அப்படின்ட்டு போனோம். ஸோ போகும்போது இந்த யோகானால நிறைய நன்மைகள் இருக்கு. நிறைய வந்து உடல் ஆரோக்கியத்தை பெறலாம், நாமளும் ஆரோக்கியத்தை பெறலாம், மற்றவங்களுக்கும் இந்த ஆரோக்கியத்தை சொல்லி கொடுக்கலாம். இதனால நிறைய நன்மைகள் கிடைக்குது. ஸோ அதுவே ஒரு நமக்கு ஒரு ஃபீல்டாக மாற்றிக்கிட்டேன் நான்.
1: சூப்பர் சார். சிறு வயதுலேருந்தே யோகா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது, யோகா அப்படின்றது ஒரு உடல் பயிற்சின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது ஒரு வாழ்க்கை முறையா சார்?
2: யோகாங்கிறது ஒரு மனம் சார்ந்த ஒரு விஷயம். மன அமைதி கிடைக்கும். ஸோ உடல் மட்டும் ஆரோக்கியம் இல்ல, லைஃப் ஸ்டைலை மாற்றும். ஸோ நல்ல பழக்க வழக்கத்தை கொடுக்கும்.
1: சூப்பர் சார், ரொம்பவே அழகா தெளிவா சொன்னீங்க. அடுத்தது, இப்போ இருக்க காலகட்டத்துக்கு யோகா வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: நிச்சயமா, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு யோகா ரொம்ப அவசியமானது. இந்த யோகானால உடல் மட்டும் இல்லை, மனம் சார்ந்த விஷயங்களும் குணமாகுது. ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் மன அழுத்தத்தை குறைக்குது. அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு நல்ல ஒரு அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே யோகா பண்ணலாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யோகா பண்ணலாம். அவங்களால என்ன ஆசனங்கள் முடியுமோ அந்த ஆசனங்கள் பண்ணலாம். ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி பண்ணும் போது கூட அவங்களுக்கு சுவாச குழாய் அடைப்புலாம் வராமல் உடல் ஆரோக்கியம் பெறும்.
1: இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வந்து யோகா ரொம்பவே அவசியம் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்தது, எந்தெந்த இடங்களுக்கு போய் நீங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராமாக யோகாவை சொல்லி கொடுத்துருக்கீங்க?
2: இதில் நம்ம மாடர்ன் தேட்டர்ஸ்க்கு நம்ம யோகா கிளாஸ் கொடுத்துருக்கோம். திருவேணிக்கு நம்ம யோகா சொல்லி கொடுத்துருக்கோம். சேலம் மத்திய சிறைச்சாலைகளுக்கு, கைதிங்களுக்கு நம்ம யோகா சொல்லி கொடுத்துருக்கோம். ராமகிருஷ்ணன் விஷன் மடம் சார்பாக நம்ம கொடுத்துருக்கோம்.
1: சூப்பர் சார். இவ்வளோ இடங்களுக்கு போய் நீங்கள் யோகாவை சொல்லி கொடுத்து யோகாவோட முக்கியத்துவத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்திருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான முரளி சார், அவரோட யோகா பயணம் எங்க இருந்து தொடங்கியது அப்படின்றத ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு வாங்க நேயர்களே.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது. அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னராக லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் துவக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு.

0: அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினாரு. இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே முரளி சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து யோகால என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாரு அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்ப வந்து யோகா ஃபீல்டுக்கு நீங்க வந்த உடனே உங்களோட முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்தது சார்?
3: முதல்ல நான் யோகா தேர்ச்சி பெற்று ஒரு இடத்துல கிளாஸ் எடுக்க போகும்போது அந்த முதல் நாள்லேயே எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சது. நான் ஒரு வயசானவங்களுக்கு முதுகு வலி பேக் பெயின் அப்படிங்கிற ஒரு முதுகு தண்டில், அதாவது ஒரு முதல் தண்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு வயசானவங்களுக்கு தான் நான் முதல்ல கிளாஸ் எடுக்க போயிருந்தேன். அந்த கிளாஸ் எடுக்கும்போது அவர் ஒரு 3 மாதம் தொடர்ச்சி அவங்க செய்யும் போது நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க எனக்கு. சார், எனக்கு இந்த பிரச்சனை குணமாயிருக்கு, சில பேருக்கு வயிறு பிரச்சனை குணமாயிருக்கு, சிலருக்கு வந்து முதுகு தண்டு பிரச்சனை குணமாயிருக்கு, சிலருக்கு ஜீரண சக்தி ப்ராப்ளம் வந்து குணமாயிருக்கு, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை அவங்க வந்து கொடுக்கும்போது, ஸோ இதில் இவ்வளோ நன்மை நம்ம கொடுத்து வரும்போது அந்த சக்ஸஸ் என்னை மெயின் நோக்கி கொண்டு வந்திருக்கு.
1: சூப்பர் சார், முதல் நாள் அனுபவத்திலேயே உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்து வந்து தொடர்ந்து நீங்க நிறைய பேருக்கு யோகா சொல்லி கொடுத்துருப்பீங்க, அதுல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம்னா நீங்க எதை சொல்லுவீங்க சார்?
3: இதுல மறக்க முடியாத ஒரு கேன்சர் பேஷண்ட், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர்லேயே நிறைய வகை இருக்குது. அதில் அடித்தளமான ஒரு இருக்குது, அதில் வந்து நடுநிலை இருக்குது, அதில் முதிர்ச்சி இருக்குது. இந்த கேன்சர் நோயாளி கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த யோகாவில் இருக்குது, யோகா கலையில் இருக்குது, யோகா பயிற்சியில் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரம்ப ஸ்டேஜில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்தாங்கன்னா இதில் குணப்படுத்திடலாம். ஓரளவுக்கு அவங்கள நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாழ்வு இந்த யோகாவில் இருக்குது. கொஞ்சம் நடுநிலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காப்பாற்றிடலாம். ரொம்ப முத்தி போன ஸ்டேஜில் வராங்க அப்படின்னா எதையுமே காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தது. இதில் வந்து அவங்க வாழ்நாளை கொஞ்சம் நீட்டிக்கி வச்சது இந்த யோகா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில், அவங்க எனக்கு முடிஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த யோகா ஆசனங்கள் பண்ணி கொஞ்ச நாள் அவங்கள சேர்ந்து வாழ வச்சு இந்த பூமியில் உலகத்தை பார்க்க வச்சது, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
1: கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். ஏன்னா யோகாவால் ஒரு நோயவே குணப்படுத்த முடியும் அப்படின்ட்டு கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தது வந்து யோகா அப்படின்னா என்ன சார், மக்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக உங்களோட அனுபவத்திலேருந்து சொல்லுங்கள்.
3: பல்வேறு கலைகள் இருக்குது, ஆயக்கலை, 64 கலை, அதில் ஒரு எளிமையான கலை யோகா கலை. இப்போ கல்வியும் ஒரு கலை தான், சிலை வடிப்பதும் ஒரு கலை தான், அது போல் இதுவும் ஒரு கலை. இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு இதுதான் வயசுன்னு இல்லை, எல்லாருமே செய்யலாம். இது இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ அது இல்லாமல் நம்ம பாரத பிரதமர் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் உலகம் பூரா இந்த யோகா நிகழ்ச்சியை கொண்டு போய் கொடுத்துருக்காரு, சர்வதேச யோகா தினமாக அறிவிச்சிருக்காரு. இதனால் வந்து உலகம் பூரா கொண்டு போயிருக்காரு. அந்த இந்த நேரத்தில் அவருக்கும் ஒரு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தவ வல்லமை படித்த பதஞ்சலி சித்தரால் உருவாக்கப்பட்டது இந்த யோகா கலை.
1: சூப்பர் சார், யோகா அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, அதுவும் ஒரு கலை அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான முரளி சார் அவங்களோட யோகா பயணத்துல யோகா அப்படின்னா என்ன அப்படின்றத ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: டேய் பாத்துரா, இன்னும் ரெண்டடி தள்ளி போனா கிணத்துல விழுந்துருவேன்.
1: சயின்டிஸ்டோட வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா.
0: மச்சான், நீ எப்பயுமே இப்படிதானா இல்ல எப்பயாவது தான் இப்படியா?
1: என்னடா
0: இல்லடா, எப்ப பார்த்தாலும் சம்பந்தம் இல்லாமயே பேசுறியடா.
1: இவ்வளவு பேசுறியே, நான் உன்னை கேட்கவா?
0: சரி கேளு.
1: கிணத்துல கல்ல தூக்கி போட்டா ஏன்டா முழுகுது?
0: ஏன்டா முழுகுது?
1: ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாது.
2: அண்ணே, நீங்க பெரிய ஆளுன்னு.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு யோகா மாஸ்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அவரோட பேர் வந்து முரளி சார். அவர் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் யோகால பண்றாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இதுவரைக்கும் நீங்க எந்தெந்த இடங்களுக்கு

0: போய் யோகா சொல்லி கொடுத்துருக்கீங்க.
1: நான் இது வரைக்கும் தமிழ்நாடு பூரா போய் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அது. சேலத்தில் பிறந்து இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ரீச் பண்ணி சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமை. இப்போ ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க ஃபாரின்லேருந்து திருவண்ணாமலை போய் கிளாஸ் எடுக்கும்போது கூட எனக்கு ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வந்து அவங்க கிளாஸ்லாம் அட்டன் பண்ணாங்க. ஸோ அவங்களே ரொம்ப பெருமையாக நினைச்சாங்க இதில் இவ்வளோ நுணுக்கம் இருக்கா அப்படின்ட்டு. இப்போ என்ன தான் இருந்தாலும் நமக்கு எவ்வளோ தான் வெளிநாடுகள் இருந்தாலும் நம்ம உள்நாட்டு பண்பாட்டு கலாச்சாரம் இதெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறவன். இந்த பண்பாட்டு முறையில் வந்து நான் பின்பற்றணும்னு நினைக்கிறவன்.
0: சூப்பர் சார். அதாவது சேலத்தில் உங்களோட பயணத்தை ஆரம்பித்து அது வெளிநாடுகள் வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார், அடுத்து வந்து யோகா கலையை நம்ம பண்ணுறது மூலயமா நமக்கு என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது?
1: தேவையில்லாமல் கோவப்படுறது நம்மளை குறைக்குது, சம்மந்தமே இல்லாமல் டென்ஷன் ஆகிறதையும் குறைக்குது இல்லைங்களா. அதே மாதிரி எந்த விஷயத்தை எப்படி செய்யணுங்கிற நுணுக்கத்தை இது கொடுக்குது. சில விஷயத்தை ஆத்திரத்தில் நம்ம ஏதாவது அவசரத்தில் ஏதாவது பண்ணிடுவோம், பின்னாடி அதை நம்ம வருத்தப்படுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இது வந்து ஒரு உறுதுணையாக இருந்து உதவுது.
0: அதாவது யோகா கலை மூலயமா நமக்கு இவ்வளோ பயன்கள் இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்தது இப்போ யோகா கற்றுக்கணும்னு நினச்சி ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணி யோகாவை கற்றுக்க ஆரம்பிக்கலாம் சார்?
1: ஆரம்பத்தில் யோகா பயிற்சி பண்ணுறவங்க சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அடித்தளமான ஒரு பயிற்சிகளை செஞ்சு பழைக்கலாம். மேலோட்டமான பயிற்சிகளை பண்ணி எளிமையான பயிற்சிகளை வந்து முறையாக நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க எல்லாருமே செய்யலாம். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதுகுத்தண்டு வளைஞ்சு உடல் வளைஞ்சு உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பு இதில் கிடைக்கும்.
0: ஓகே ஓகே சார். ஆரம்ப நிலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே போதும் அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. அடுத்தது வந்து குறிப்பாக மாணவர்கள் வந்து இந்த யோகாசனத்தை கற்றுக்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பயன்கள்லாம் இருக்கும்?
1: மாணவர்களுக்கு வந்து யோகா பண்ணுறனால நல்ல ஒழுக்கம் கிடைக்கிது, இதில் நல்ல படிப்பு திறன் மேம்படுது, அறிவு திறமை கூர்மையாக இருக்கும். ஸோ பெற்றோர்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெற்றோர் பேச்சை மதிக்கிற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கணும்.
0: சூப்பர் சார். மாணவர்களுக்கு யோகானால இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தது குறிப்பாக பெண்கள் வந்து யோகா கற்றுக்கிறனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பயன்கள்லாம் கிடைக்கும் சார்?
1: பெண்களுக்கு தான் முக்கியமான யோகா நமக்கு தேவை. ஏன்னா பெண்களுக்கு தான் எல்லா சுமையும் பெண்களுக்கு தான். ஸோ பெண்களோட ஆரோக்கியத்தை கருதியே இந்த கலைகள் வளருது. பெண்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், மாதவிடாய் பிரச்சனையாக இருக்கட்டும், சில பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் மருந்து இல்லாத மருத்துவமாக இந்த யோகா விளங்குது.
0: சூப்பர் சார். பெண்களுக்கு தான் நிறைய வழிகள் இருந்தெல்லாம் அவங்க வெளியில் வர்றதுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும் இந்த யோகா பண்ணுறது மூலயமா அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்தது உங்களோட இந்த யோகா சொல்லி கொடுக்குற பயணத்தில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன, எப்படி அதை தாண்டி தொடர்ந்து பயணிச்சிங்க சார்?
1: நான் சந்தித்த சவால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நோயாளிகளை குணப்படுத்தி அவங்களுக்கு மேலே கொண்டு வந்தோம்ல, அதுதான் ஒரு சவாலாக நினைக்கிறேன். அவங்களோட போற்றுறதில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்.
0: அதாவது எவ்வளோ நோயாளிகளை நீங்கள் வந்து அவங்களோட நார்மல் லைஃபுக்கு அவங்கள மாற்றிருப்பீங்க, அதுதான் பெரிய சவாலாக இருந்துச்சு. பட் அவங்க நார்மல் லைஃப்க்கு வந்தது தான் உங்களுக்கு பெருமை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான முரளி சார் அவங்களோட யோகா பயணத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாங்க, அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே முரளி சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட யோகா பயணத்துல இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ணாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். இப்ப சில பேருக்கு வந்து யோகாக்கும் தியானத்துக்கும் என்னென்ன மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்றதே தெரியாது, அது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா?
2: இதுக்குள்ளதான் அதுக்குள்ளதான் இது ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா இப்ப தியானம்னா உடலை வந்து நீங்க வருத்திக்கிட்டு யோகா செய்யணுங்கிறது இல்ல, மேலோட்டமான பயிற்சி செய்யும் போது உடலை உட்காந்து தியானம் பண்ணிக்கூடிய ஆற்றல் அதில் கிடைக்குது. நீங்க சும்மாவே எதுவுமே செய்யாம போய் உட்காந்திங்களால அது ஒரு குரு வேணும், சொல்லி கொடுக்கணும். தியானங்கிறது எல்லாருக்கும் சித்திக்காது, அது எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு போக முடியாது. ஆனா அது ஒரு குரு இருந்தா கரெக்டா இருக்கும். நம்ம உடலை பொறுத்து பார்த்தீங்கன்னா 6 சக்கரம், 6 வருடம், 7 சக்கரம் இருக்கு. இந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் அடையக்கூடிய ஆற்றல் வந்து ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுபடி போகலாம்.
1: சூப்பர் சார். தியானம் யோகா ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது இப்ப வந்து சர்வதேச யோகா தினம் அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமானது நீங்க நினைக்கிறீங்க?
2: சர்வதேச யோகா தினத்தோட முக்கிய அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம பாரத நாட்டுல எல்லாருக்கும் நன்மை அடையணும், எல்லோரும் நலமா இருக்கணும். அதுதான் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கும். அதுதான் நம்ம நோக்கம், அதுதான் நம்ம பாரத பிரதமர் ஐயா விரும்பினார். எல்லோரும் நலமாக இருக்கணும், அந்த ஆரோக்கியத்தை பெறணும் அப்படின்னு தான் நினச்சாரு. அதை இன்றைக்கி கொண்டு போயிட்டாரு. அவங்களால நாமளும் நல்லாயிருக்கும், அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்.
1: அதாவது நம்மளோட நாட்டில் இருக்க எல்லாருமே அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுக்காக தான் இந்த சர்வதேச யோகா தினமே கொண்டு வரப்பட்டது அப்படின்றத ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்தது இந்த யோகா சொல்லி கொடுக்கறதெல்லாம் தாண்டி உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பம்னு ஒரு விஷயம் இருக்கும். குடும்பத்தையும் பார்த்துட்டு எப்படி இந்த யோகாலையும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
2: இப்போ யோகா பண்ணுறனால நானே எங்கள் வீட்டில் எது சொன்னாலும் சரின்னு போயிடுறேன், சிரிச்சுக்கிட்டு போயிடுறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அவ்வளோதான். தன்னை சார்ந்த உறவுகளையும் மகிழ்ச்சியாக வைக்கிறது தான் யோகா.
1: சூப்பர் சார். என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலுமே குடும்பத்தில் ரொம்பவே மகிழ்ச்சியாக அமைதியாக எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு போயிடுறேன் அப்படின்றத நீங்கள் சொல்லும் போது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். அடுத்து வந்து யோகாவை கற்றுக்கிட்டு உங்களோட மாணவர்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிருப்பாங்க, நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருப்பாங்க, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: நிறைய மாணவர்களை கூட்டிகிட்டு போயிருக்கேன். நிறைய மாணவர்களை டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில், நேஷனல் லெவலில், இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கேன். இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டும் குழந்தைங்களோட சப்போர்ட்டும் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் தான் நமக்கு அது உறுதுணையாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம சார்ந்த ஃப்ரெண்ட்ஸு, உறவுகள், ஸ்கூல் ஓனர், கரஸ்பாண்டட் இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அதனால் மேலும் மேலும் நல்லா கொண்டு போவோம்.
1: சூப்பர் சார். அதாவது நிறைய மாணவர்களை யோகா மூலமாக நீங்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தது வந்து இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் வந்து பாடி பில்டிங் தான் எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கும் யோகாக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்குது சார்?
2: நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். இதில் வந்து இது மருந்து இல்லாத மருத்துவம், ரெண்டாவது இயற்கையாக நாம் எல்லாரும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான். இது எந்த கருவியும் நமக்கு தேவையில்லை, உடலை கொண்டே உடலை சரியாக வச்சுக்கிறது. இப்போ காட்டில் வாழ்கிற மிருகமெல்லாம் ஆஸ்பத்திரி போகிறதே இல்லை. தன்னோட உடலை வந்து புண்ணு ஆயிடுச்சுன்னா கூட அது வந்து தன்னோட உமிழ் நீரை வச்சு சரி பண்ணிடுது. அந்த மாதிரி தான் இந்த உடலை வச்சு உடலை சரி பண்ணிக்கக்கூடிய முடியும். அதை தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, ஞானிகள் சொல்லியிருக்காங்க. நீ பெருசாக ஒன்றும் கருவி கொண்டு செய்ய வேண்டியதில்லை, உன்னை உடலை கொண்டு உடலை சரியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சூப்பர் சார். அதாவது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்பவே சூப்பராக தெளிவாக சொன்னீங்க சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான முரளி சார் அவங்களோட யோகா பயணத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, அது எந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்.
3: பண்றாங்க மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: சரி, இப்ப பொதுவா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க மக்கள் வந்து சாதாரணமா ஒரு யோகாசனம் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான யோகாசனம் எல்லாம் பண்ணலாம்?
5: சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூச்சு பயிற்சி பண்ணலாம், கபால பாத்தி, நாடி சுத்தி, சோனாசனம் இந்த மாதிரி எளிமையான பண்ணலாம், பிராணாயாமம் பண்ணலாம், இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணலாம், ஒரு தோப்புக்கரணம் ஒரு 11 முறை போடலாம், மேலே நிமிர்தல், குமிதல், பாதாஷ்டாசனம் இந்த மாதிரி எளிமையான பயிற்சி கூட ஒரு 10-11 இப்படி 20 இப்படி கணக்கு வச்சுட்டு இதையே டெய்லி செய்யலாம். இதுலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் ஒரு நம்ம யாருமே வந்து ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நாளைக்கு ஒரு விஷயம் மாறிடும். இந்த மைண்டை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் நம்ம ஒன்று சொன்னால் செய்கிறது தான் நம்மளோட தன்மை. காட்டில் வாழ்கிற மிருகங்களுக்கு அந்த இது இருக்காது. இப்போ 5 அறிவு படித்த யானையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் வச்சுருக்காங்க, அதுக்கு 5 அறிவு. ஆனால் ஒரு மனுஷன் தான் அதை கூட இருந்து பார்த்துக்கிறாங்க, சொன்ன பேச்சு கேட்குறவங்களுக்கும் ஆற்றல் அதை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நாம் வந்து 6 அறிவு படைத்த நாம் நமக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கணும். நம்ம ஒன்று சொன்னால் செய்யணும், தினைக்கு நம்ம உடம்பை கவனம் கரெக்டாக வச்சுக்கணும், நம்ம மைண்டை கடமை கரெக்டாக வச்சுக்கணும், தேவையில்லாத பழக்க வழக்கத்துக்கு நம்ம போகக்கூடாது, நம்ம வேலையில் சின்சியராக இருக்கணும், நம்ம சார்ந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வேணும். எல்லோரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஏதாவது உடல் பயிற்சி பண்ணணும், தொடர்ச்சியாக பண்ணணும்.
3: சூப்பர் சார், நிறைய யோகாசனம் சொல்லியிருக்கீங்க, அது எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாகவே இருந்திருக்கும். அடுத்தது வந்து இந்த யோகாசனத்தை எந்த நேரத்தில் பண்ணால் ரொம்பவே பயனுள்ளது அப்படின்ட்டு சொல்கிறீங்களா சார்?
5: யோகாசனம் காலை வேளையில் பண்ணால் ரொம்ப சிறப்பு, மாலை வேளையில் பண்ணாலும் சிறப்பு தான், இடையில பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது.
3: ஓகே ஓகே சார். அடுத்தது, இப்போ இருக்க ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய மொபைல் அடிக்ஷன், சோஷியல் மீடியா அடிக்ஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அடிமையாயிட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட அனுபவத்திலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
5: மாணவர்கள்லாம் நல்லா படித்து பெரிய லெவலில் வரணும், அது எல்லாரோட கனவு கடமை. பெற்றோருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், தேவையில்லாமல் ஃபோனில் வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை பார்க்கணும், பேசணும், அவ்வளோதான். தேவையில்லாத விஷயத்தை பார்க்கவும் பேசவும் கண்ணும் கெட்டுப்போகுது, மைண்டும் கெட்டுப்போகுது, அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.
3: சூப்பர் சார், கண்டிப்பாக மாணவர்களுக்கு தேவையான விஷயத்த ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். சார், தொடர்ந்து இவ்வளோ வருடம் நீங்கள் நிறைய பேருக்கு யோகாசனம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அந்த அனுபவத்திலேருந்து மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
5: என்னோடய அனுபவத்திலேருந்து ஒரு எளிமையான பயிற்சி எல்லோரும் செய்யணும், அது எதுவாக இருந்தாலும் ஏதாவது உடல் பயிற்சி தேவை. சரியான உணவு பழக்கம் இருக்கணும், சரியான முறையான உடல் பயிற்சி இருக்கணும், ரெண்டாவது உடல் உழைப்பு இருக்கணும். நம்ம தினையும் ஏதாவது ஒரு உழைப்பு பண்ணணும், நம்மை சார்ந்த உறவுகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும், நம்மை சார்ந்த உறவுகளை சந்தோஷமாக வச்சுக்கணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுதான் நம்மளோடதுங்க, வேற ஒன்றும் இல்லை.
3: ஓகே சார், அதாவது எல்லாருமே ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்கள

0: ரொம்பவே சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி சார்.
1: இப்ப ரேடியோவில் கேட்கிற மக்கள் அனைவருக்குமே நம்ம யோகாசன சாலை சார்பாக எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சு கொள்கிறேன்.
0: ஓகே ஓகே சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான முரளி சார் அவங்களோட யோகா பயணத்தை ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. நேயர்களே, இதோட நானுமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா மணியோ ஒன்னாச்சு. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு, நானும் வந்தாச்சு. நான் மட்டும் இல்லை, என் கூட இன்னொருத்தரும் வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா?
2: நான் தான் உங்கள் ஏஞ்சல் கிரேசி.
1: எஸ், சேல திருமங்கல் பண்ண வேண்டிய ஏஞ்சல் கிரேசி வந்துட்டு வந்துட்டாங்க. நம்ம சுற்றி பண்ண வேண்டிய சத்யாவும் இங்கே வந்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன விஷயத்தை பற்றி சத்யா நம்ம பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இந்த ஒரு மணி நேரம் உங்கள் கூட பேசுறதுக்காக நான் இங்கே இந்த தலைப்பில் நான் வந்துட்டு பேச போகிறோம் அப்படின்னா, நவீன வாழ்க்கையில் மன அழுத்தத்துக்கு என்ன முக்கியமான காரணம், போட்டிகளா இல்லை எதிர்பார்ப்புகளா? ஏஞ்சல், நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஒரு ஓட்டப்பந்தயமே கூட போறீன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல போட்டி இருக்குமா இருக்காதா?
2: கண்டிப்பாக இருக்கும் சத்யா.
1: ஏன் போட்டி இருக்குது?
2: ஏன்னா நம்ம கூட நிறைய பேர் வந்து அதில் கலந்துப்பாங்க, அப்போ அவங்களுக்கும் நமக்கும் ஒரு போட்டி இருக்கும்.
1: அந்த போட்டி மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது?
2: நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு,
1: ஓகே, ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறகுது. அந்த தன்னம்பிக்கை மூலமாக நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் போகணும் அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் மூலம் தோணும். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விஷயங்கள் மேலே போட்டி இருக்கும். நாம் வந்துட்டு நல்லா போட்டி போட்டு நல்லா படிக்கணும், படித்து முடிச்சு ஒரு பெரியாள் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு போட்டி. இன்னொரு ஒரு சில பேருக்கு நானும் வந்துட்டு பெரியாள் ஆகணும் அப்படிங்கிற சூப்பர் போட்டி. இப்போ ரெண்டு திசையிலையும் வந்துட்டு படிச்சுக்கிட்டே வந்து கடைசியில் ஒரு டாக்டர் படிப்புமே படிக்கிறான்னு வச்சுங்களேன், கடைசியாக வந்து அந்த போட்டி அப்படிங்கிற அந்த போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள் நுழையும் போது யார் முதல்ல வந்துட்டு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை அடைவாங்க, அந்த இடத்துல தான் வந்து போட்டி உருவாகும். இல்லை எனக்கு தான் வந்துட்டு எல்லாமே முக்கியம், இல்லை எனக்கு தான் வந்துட்டு எல்லாமே முக்கியம் அப்படி மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா?
2: ஆமாம் சத்தியா, அந்த மாதிரி போட்டி இருந்தால் தான் நம்மளுக்குன்னு ஒரு இலக்கை சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம போய் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக ஏஞ்சல், ஏன்னா போட்டிகள் இருந்தால் தான் நம்ம என்ன விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கோமோ அந்த விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் சூப்பராகவும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த போட்டிகளால் மன அழுத்தமும் வருது இல்லையா?
2: ஆமாம் சத்தியா, சப்போஸ் நம்ம அந்த போட்டியில் கலந்து ஜெயிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், தோத்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய துக்கம் வந்துடும் நம்மளுக்கு.
1: கண்டிப்பாக ஏஞ்சல், அதே நேரத்தில் எதிர்பார்ப்புக்குன்னு கண்டிப்பாக மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்துட்டு மனசில் இருக்கக்கூடிய நிம்மதியெல்லாம் வந்துட்டு இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும் போது கண்டிப்பாக சந்தோஷம் வரும், ஆனால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையலை அப்படின்னா கண்டிப்பாக துக்கம் தான் வரும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நவீன வாழ்க்கையில் மன அழுத்தத்துக்கான முக்கிய காரணம் போட்டிகள்னு நினைக்கிறீங்களா, இல்லை எதிர்பார்ப்புகள் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8
2: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: டேய் டேய் டேய் பாத்துரா, இன்னும் ரெண்டடி தள்ளி போனா கிணத்துல விழுந்துருவேன்.
2: சயின்டிஸ்டோட வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா.
1: மச்சான், நீ எப்பயுமே இப்படிதானா இல்ல எப்பயாவது தான் இப்படியா?
2: என்னடா
1: இல்லடா, எப்ப பார்த்தாலும் சம்பந்தம் இல்லாமயே பேசுறியடா.
2: இவ்வளவு பேசுறியே, நான் உன்னை கேட்கவா?
1: சரி கேளு.
2: கிணத்துல கல்ல தூக்கி போட்டா ஏன்டா முழுகுது?
1: ஏன்டா முழுகுது?
2: ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாது.
3: அண்ணே, நீங்க பெரிய ஆளுன்னு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐ ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேச

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
0: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் ஏஞ்சல் கிரேசி, மற்றும்
5: நான் உங்க சத்யா.
4: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, இப்போ இருக்க நவீன காலகட்டத்தில் மன அழுத்தம் வரதுக்கு காரணம் போட்டியா அப்படி இல்லைன்னா எதிர்பார்ப்புகளா அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
4: அண்ணா, உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கண்ணா.
6: இந்த இருக்கிற வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணம் எதிர்பார்ப்புகள் சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு போட்டி வந்து நம்மளை வந்து திறமையை வெளிக்கொண்டு வர்றது, ஒரு வளர்ச்சிக்கு உதவுது போட்டி. நம்ம அது வந்து மன அழுத்தத்தை உண்டாக்குதுன்னு சொல்றது வந்து கொஞ்சம் குறைவா தான் தெரியுது எனக்கு. ஆனா எதிர்பார்ப்புன்னும் போது பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும், மற்றவங்களை காட்டிலும் நம்ம மேன்மையா வரணும், அப்புறம் அந்த குடும்ப பொறுப்பு, அப்புறம் அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் உலகத்துல பாத்தீங்கன்னா, அந்த இன்டர்நெட்டு இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பாக்குறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து இந்த எதிர்பார்ப்புகள் நம்மளை அதிகமா வந்து சூழ்ந்துறதுனால நம்ம வாழ்க்கையை வந்து முடக்கிறது, அதனால மன அழுத்தம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அந்த போட்டின்னு நீங்க ஒரு வச்சிருக்கீங்க ஒரு தலைப்பு, அந்த போட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் உருவாக்குதுன்னு சொல்லலாம். அது எப்படியா இருந்தாலும் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு சமூக ஒப்பீடு, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தாழ்மை, இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை வெளிக்கொண்டு வருது, அது ஒரு விதத்துல அவங்களை வந்து உருவாக்குது. ஆனா அந்த எதிர்பார்ப்புகள்ன்றது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மனிதனை வந்து முடக்கி அவனுடைய வாழ்க்கையில வந்து எதிர்பார்ப்புகள் நிறைய, அவன் இது வேணும் அது வேணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள நிறைய எதிர்பார்ப்புகள் அவங்க வச்சுக்கிறதுனாலதான் அது அவங்களுக்குள்ள அது கிடைக்கலன்ற பட்சத்துல ஒரு மன அழுத்தம் அவங்களுக்குள்ள உண்டாகுது. அதனால எதிர்பார்ப்புகளை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
4: ஓகே ஓகே, நான் ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, நான் நன்றி.
6: ஆ, நன்றி.
4: நேர்களே, ரொம்பவே சூப்பரா பேசினாங்க அண்ணா. இதே மாதிரி நீங்களுமே உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலையனுக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.
5: இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தெலசன்ஸ் வந்து உங்களுடைய விண்மீன் போலவே சாங் வந்துட்டு இருக்கு, இதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துட்டு வாமா.
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துருவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சுவாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: என்ன
4: தலைப்பு அப்படின்னா, இப்ப இருக்க நவீன காலகட்டத்துல மன அழுத்தம் வரதுக்கு காரணம் போட்டியா இல்ல எதிர்பார்ப்புகளா அப்படின்ற தலைப்பு தான். இந்த தலைப்புல நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
3: நண்பர்கள்
5: வணக்கங்கள். தற்போதைய நவீன காலத்துல மக்களுக்கு மன அழுத்தம் போட்டிகளா எதிர்பார்ப்புகளான்னு கேட்டிருக்கீங்க இல்லையா?
4: அதுல
5: ஆமா, எதிர்பார்ப்பு தான் மன அழுத்தத்துக்கு காரணமா இருக்கு. எப்படின்னா, பெற்றோர்கள்லாம் நம்ம வயசான காலத்துல பிள்ளைகள்லாம் நல்லா பார்ப்பாங்க அதுங்கிறாங்க, நினைச்சுதான் எல்லாம் இது பண்றாங்க செய்யறாங்க வேணுங்கிறது அவங்களுக்கு. ஆனா அந்த மாதிரி நடக்காம அது போயில அவங்க மன அழுத்தத்துக்கு வர்றாங்க. வேலை கிடைக்காத இளைஞர் இருக்காங்கல்ல, அவங்க மக்கள் ஒருத்தர் தானே இளைஞர்களுமே, அவங்களுக்கு வேலை எதிர்பார்த்து வேலை கிடைக்கல அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு எப்படி வேலை கிடைக்குதுன்னா அவங்களும் அது மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. இப்படி பல வகையிலையும் பார்த்து

0: எதிர்பார்ப்புகள் தான் வந்து நவீன காலத்துல மக்களுடைய மன அழுத்தத்துக்கு காரணம் எதிர்பார்ப்புகள் தான் நான் கருதுறேங்க. அது சுற்றி இருக்கிற மக்கள்கிட்டையும் பாக்குறேன், அதையும் நம்ம சாணாயப்பும் நேரிலையும் பயந்துக்கிறேங்க. திருப்பூர் மாவட்டம் ராகவங்க.
1: ஓகே ஓகே, நான் ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, நன்றி
0: நன்றி நன்றி. ரெண்டு இருவருக்கும் நன்றி. சத்யா எங்களுக்கு பேசுறதுக்கு
2: ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஏஞ்சல், இவர் ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. போட்டிகள் எதிர்பார்ப்புகள் ரெண்டுமே இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் தான் வந்துட்டு கண்டிப்பாக மன அழுத்தத்தை உருவாக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது விஷயங்கள் உண்மை அப்படிங்கிற மாதிரி தாங்க ஏஞ்சல் நானுமே வந்துட்டு யூஸ் பண்ணுறேன்.
1: ஆமாம் சத்யா, ஆமாம் சத்யா, நானுமே நினைக்கிறேன், நானும் நிறைய எதிர்பார்ப்பேன், அது நடக்கலைன்னும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்.
2: கண்டிப்பாக ஏஞ்சல். ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக
1: ரொம்பவே சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வரமாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
0: ஹே ராஜ், எப்படிரா, எப்படி
2: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
3: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
2: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் ஏஞ்சல் கிரேசி, மற்றும்
1: நான் உங்க ஸ்தியா.
0: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, இப்போ இருக்க நவீன காலகட்டத்துல மன அழுத்தம் வர்றதுக்கு காரணம் போட்டியா அப்படி இல்லைன்னா எதிர்பார்ப்புகளா? இந்த தலைப்புல நம்ம கூட பேசறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் ரொம்ப பேசுறேன்.
0: வணக்கம் பாட்டி.
2: சரிம்மா, அதாவது நமக்கு நாமே தாமா மன அழுத்தத்தை உண்டு பண்ணிக்கிறோங்கிறது என் கருத்து. ஆசையே அழிவுக்கு காரணம்னு சொல்லி புத்தர் சொல்லியிருக்காரு. நாம படிக்கிறோம், அந்த ரிசல்ட் வர வரைக்கும் வருஷ கடைசியில வருது, வரும்போது என்ன செய்ய என்ன நடக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மன அழுத்தமாட்டம் பார்த்துட்டு இருக்கோம். படிக்கிறோம், வேலை கிடைக்க படிக்கிறோம், அந்த இன்டர்வியூக்கு கூப்பிடும் போது இன்டர்வியூக்கு என்ன சொல்லுவாங்களோ சொல்லுவாங்கன்னா பட படங்குது பட படங்குது அப்படி நினைச்சிட்டே போறோம். அப்புறம் இன்டர்வியூல போட்டிக்கு வந்தாலும் அவனுக்கு கிடைச்சிருமா இல்ல நம்மளுக்கு தான் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம், அதெல்லாம் மன அழுத்தம் வருது. அதனால நமக்கு தான் தான் மன அழுத்தத்துக்கும் காரணம். அப்படியே வேலை கிடைச்சாலும் அவங்க நல்லா பழைக்கிறாங்க நாமளும் நல்லா இருப்போம் அப்படின்னு போட்டி போட்டி வர்றதுனாலயும் போட்டி பொறாமைகள் வர்றதுனாலயும் மன அழுத்தம் வருது. அதே மாதிரி நமக்கு நமக்கு கிடைச்சது இதுதான், இதை வச்சு நாம முன்னேறுவோம் அப்படிங்கிற ஒரே சிந்தனை நினைச்சோம்னா நமக்கு மன அழுத்தமே வராது. நாம அவங்கள போல நல்லா இருக்கணும், முன்னேறணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இந்த மாதிரி நாமளே நினைக்கிறதுனாலதான் நமக்கு மன அழுத்தம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து சாமி.
0: ஓகே ஓகே பாட்டி, ரொம்ப சூப்பரா பேசுறீங்க, நன்றி பாட்டி.
2: நன்றி சாமி.
0: இப்போ வந்து ருக்மணி பாட்டி அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பரா பகிர்ந்துகிட்டாங்க.
1: இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே பகிர்ந்துக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னன்னா
0: 9787701078 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம்.
1: இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியோடைய தனானே நானே சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட் என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கோம். நான் சத்யா, மற்றும்
0: நான் உங்க ஏஞ்சல் கிரேசி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் ஏஞ்சல் கிரேசி மற்றும்
2: நான் உங்க சத்யா.
1: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, இப்போ இருக்க நவீன காலகட்டத்தில் மன அழுத்தம் வர்றதுக்கு காரணம் போட்டியா அல்லது எதிர்பார்ப்புகளா? இந்த தலைப்புல பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். கேக்குதா?
1: அண்ணா கேக்குது, சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கண்ணா.
3: ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருவதே போட்டி அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கிறதுனாலதான்ப்பா. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல போட்டி நிறைந்த ஒரு உலகமாக நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அப்போ எங்கடா இது, யார்கிட்டதான் நம்ம போய் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேட்கலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு வித குழப்பம். என்னால இது பண்ண முடியுமா, இது பண்ண முடியாதா, நான் லைஃப்ல சக்சஸ் ஆக முடியுமா, ஒருத்தரை விட இன்னொருத்தர் வந்து ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால லைஃப்ல பொதுவா அவங்களால சக்சீட் அப்படிங்கிற ஒரு விஷயமே பண்ண முடியறது இல்ல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பெரும்பாலான சமயங்கள்ல நவீன காலகட்டத்துல ஒருத்தருக்கு மன உளைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அதிகம் கொடுக்குது. அந்த போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்துல அதிகமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கு. அது தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்றேன்.
1: ஓகே ஓகே, நான் ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, நன்றி
3: நன்றி.
2: ஏஞ்சல், அவர் சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயங்கள் ஞாபகம் வருது. போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துட்டு மன அழுத்தத்துக்கு காரணமா இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா ஏஞ்சல், இப்போ ஒரு போட்டி நடக்குது அப்படிங்களா, அந்த போட்டியில் வந்துட்டு ஒரு வேளை கலந்துக்கிட்டு நம்ம வந்து ஜெயிப்போம் அப்படிமா, அந்த எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா இருக்கும், நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். அதே மாதிரி உங்களோட சின்ன வயசுலயும் கூட நடந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஆமா சத்யா, நானும் நினைப்பேன் வந்து இந்த போட்டியில போய் நான் கலந்துட்டு எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு நினைப்பேன். பட் ஒரு செகண்ட்ல வந்து அது நடக்காம கூட போகும். அப்ப ரொம்பவே எனக்கு வந்து ஐயோ ஒரு செகண்ட்ல போயிருச்சு அப்படின்னு ரொம்பவே மன உளைச்சலா இருக்கும், தூக்கமே வராது.
2: இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நமக்கு நம்மளுக்கான அந்த மன உளைச்சலை தரது எதிர்பார்ப்புகள் தான். நம்ம எதிர்பார்த்து அந்த போட்டிக்கு போகும்போது தான் அந்த மன உளைச்சல் கண்டிப்பாக வரும். அதனால் அந்த மன உளைச்சலை உருவாக்குறது அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துக்கள் ஏஞ்சல்.
1: நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ரெண்டுமே சொல்லுவேன். போட்டிக்கு போறனால தான் நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பே வருது. ஸோ வந்து போட்டி எதிர்பார்ப்பு ரெண்டுமே சேர்ந்து வந்து மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்றது என்னோட கருத்து சத்யா.
2: சூப்பர் ஏஞ்சல், நாளைக்கு இன்னொரு புது தலைப்பை நான் உங்களுக்கு மீட் பண்ண வரோம். அது வரைக்கும் கிடந்து விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா மற்றும்
1: நான் உங்க ஏஞ்சல் கிரேசி.
2: தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டடப்பா பண்ணிருக்கலே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: எல்லாருக்கும் பெரிய வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் தினமுமே ஆரோக்கியத்தை பற்றி, ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன உணவு முறைகளை நம்ம வந்து சாப்பிட்லாம், இதெல்லாம் நம்ம வந்து பண்ணவே கூடாது, அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்கும், அதே மாதிரி நாள்பட்ட பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியே வரலாம், எந்த மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா. நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கும் அதே மாதிரி வந்து பேச போகிறோம். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா முழுவதுமாக ஆரோக்கியமாக மாறிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லாங்க. இன்றைக்கி முதல் விஷயமாக எந்த ஒரு விஷயம் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா புகைப்பழக்கம். அந்த ஒரு பழக்கத்தினால என்ன ஒரு பாதிப்பு வரும், என்ன மாதிரி தீங்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதை விட முடியாமல் நிறைய பேர் வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து அடிக்ட் ஆகியிருப்பாங்க. ஆனால் அவங்களும் வந்து அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அப்படி வெளியே வந்தால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து நமக்கு நன்மைகள் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன். அதாவது புகைப்பிடிக்கிறத நிறுத்தின ஒரு 20 நிமிஷத்தில் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா, இதய துடிப்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீராக இருக்குங்க, ரத்த அழுத்தம் வந்து சீராகிருமா, ஆரோக்கியமான நிலைக்கு நம்ம வந்து திரும்பிடுவோமா 20 நிமிடங்களில். அதே மாதிரி புகைப்பழக்கத்தை ஒருத்தர் நிறுத்தி 12 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோட அளவு வந்து குறையுங்க. அதே மாதிரி இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க. இதனால் உடல் முழுவதுமே ஆக்சிஜன் வந்து சீராக வந்து இருக்குங்க, தடையில்லாமல் எல்லா இடத்துக்குமே வந்து ஆக்சிஜன் வந்து போகிற மாதிரி இருக்கும். சில வாரம் ஒருத்தர் வந்து புகைப்பழக்கத்தை நிறுத்தி ஒரு வாரம் 2 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட உடலில் ரத்த ஓட்டம் வந்து மேம்படுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரலோட செயல்பாடும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்படி தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஒரு பழக்கத்துலேருந்து முழுவதுமாக வெளியே வரும்போது நிறைய நன்மைகள் கிடைக்குங்க. மூச்சு விடுறதில் இருந்த சிரமம் வந்து குறையும், சுவாசிக்கிறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருந்த சளி, இருமல், மூச்சுத்திணறல் இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் அப்படியே வந்து குறைஞ்சிருங்க. அதே மாதிரி சிகரெட் அந்த புகையினால் சேதமடைஞ்ச நரம்புகள் அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக குணமாயிரும். நம்மளுடைய உணவோட சுவையும் நுகரும் திறனும் முன்ன விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நடக்கிறது, ஓடுறது, அந்த உடல் ரீதியான செயல்பாடுகள் சோர்வடையாமல் ரொம்ப அதிக ஆற்றலோடு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நுரையீரல் கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னராக லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க் வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட இந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் துவக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு

ஒரு எண்ணத்துல அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்ப வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில, தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில, இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்ல இருந்து தண்ணிய வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்க்ல ரெப்பி இதை வந்து ஒரு செம்புல வந்து அந்த தண்ணியை பிடிச்சு அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952

0: மக்களுக்கு அதை வந்து காட்டினாரு. இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நலமுடன் நிகழ்ச்சியில ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல மருத்துவர் இணைவாங்க இல்லையா, மனநல ஆலோசகர் கவிதா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம், இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், அதாவது அவங்களுடைய மனநல மேம்பாடுக்கு, அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் ஒருத்தருக்கு வந்து மனநல பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை தவிர்க்கலாம், என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க பண்ணலாங்க மேம்?
5: ஒரே இடத்துல சில பேர் இருப்பாங்க. என்னதான் சில பேர் வந்து ஒரு சின்ன ஒரு குடிசையில் கூட வசிக்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான மாளிகையில் பங்களா மாதிரி ஒரு வீட்டில் கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரே இடத்துல ஒரு மனிதன் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இது மனநிலையை பாதிக்கும், நம்மளையும் அறியாமல் மனநிலையில் பாதிக்கும். இது அடிப்படையில் மன உறுதியோடு ஒருத்தவங்க இருந்தாலும் சரி, அடிப்படையாகவே ஒருத்தவங்க மன உறுதி இல்லாமல் இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இதை நான் சோனா எஃப்எம் வழியாக எல்லாத்துக்கும் சொல்லிக்கணுன்றது விரும்புகிறேன். நீங்கள் அந்த இருக்கிற இடத்த மாற்றி நீங்கள் கொஞ்சம் தூரம் நடைபயிற்சி பண்ணணும். உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா நீங்கள் நிறைய இடத்த போய் நீங்கள் போய் பார்க்கலாம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துக்கு போய் நீங்கள் பார்க்கலாம். கிரவுண்டுக்கு போகலாம், நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம், நடைப்பயிற்சி செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் புத்தகம் வாசிப்பு நிலையத்துக்கு போகலாம், லைப்ரரிக்கு போகலாம், நீங்கள் நிறைய புத்தகங்களை படிக்கலாம், தமிழ்நாடை சுற்றி பார்க்கலாம். சேலமில் நிறைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். நம்ம வேறு வேறு இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய சிந்தனை வந்து நல்ல வகையான புது புது நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம கண்கள் பார்க்குது, நம்ம சிந்தனை செயல்படுது, 4 நல்ல மனுஷங்களை பார்ப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல இந்த அவசர காலத்தில் அப்படின்னாலும், நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட் வரையுமாவது போய் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க.
4: கண்டிப்பாங்க மேம், இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு புது விஷயமாக வந்து கேட்குற நேயர்களுக்கு வந்து இருந்திருக்கும் மேம். அதாவது நம்ம ரொம்ப நாட்கள் இல்லை ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது நம்மளுடைய மனநலத்தை மேம்படும் அப்படின்னு மேம் வந்து சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். கண்டிப்பாக நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ட்ராவல் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய இடங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளுடைய அந்த மன அழுத்தங்கள் வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9 7 8 7 7 0 107.8. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டுருங்க.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொது நலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்து ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கும். இதுதான் வந்து மன அழுத்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதற்கு மருத்துவர்கள் பரிந்துரைத்த ஒரு ஈஸியான மூச்சு பயிற்சியை தான் இன்றைக்கி இந்த நேரத்தில் மனமே நலமாவில் மனதை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க. அதாவது எதிர்மறை எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக வரும்போது நம்ம வந்து ஒரு மூச்சு பயிற்சி செய்யலாம். இது வந்து அப்போ மட்டும் செய்யாமல் நம்ம ரெகுலராகவும் இது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த எண்ண ஓட்டம் வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, 6-4-8 அப்படின்ற அந்த ஒரு வரிசையில் நம்மளுடைய மூச்சை வந்து விடணும். என்ன நாகராஜ், 6-4-8 ஒன்று புரியலையே அப்படின்னா, 6 வினாடிகள் நம்ம வந்து மூச்சை ஆழமாக இழுக்கணும்.

அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 4 வினாடிகள் ஹோல்ட் பண்ணணும், அப்படியே நிறுத்தணும். அதுக்கப்புறம் 8 வினாடிகளுக்கு அப்படியே பொறுமையாக மூச்சை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப அதே மாதிரி 6 வினாடிகள் மூச்சை வந்து இழுக்கணும். அதுக்கப்புறம் 4 வினாடிகள் நிறுத்தணும். அதுக்கப்புறம் 8 வினாடிகள் பொறுமையாக மூச்சை விடணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 5 முறை நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாகும். இது வந்து மருத்துவர்கள் சொன்ன பரிந்துரைத்த ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு மெடிடேஷனில் நம்ம வந்து எப்படி உட்காருவோமோ அது மாதிரி உட்காந்து முதுகெலும்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த மூச்சு பயிற்சியெலாம் பண்ணும்போது முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் அந்த காற்று நம்ம உடலுக்குள்ளார முழுமையாக போயிட்டு வெளியே வருங்க. நம்ம சாஞ்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் மூச்சு பயிற்சி பண்ணக்கூடாது. இப்போ மெடிடேஷன் நம்ம பண்ணுறப்ப கூட நம்ம வந்து அப்படியே லைட்டில் தலைவாணியில் சாஞ்சி அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம மூச்சு அப்படியே நிறுத்தும் போது அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து சாஞ்சிலாம் இருக்கக்கூடாதுங்க. முதுகெலும்பு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பத்மாசனத்தில் நம்ம வந்து அமர்ந்திருக்கணும், இல்லாட்டி நார்மலாக நம்ம வந்து சமணம் போட்டு அமர்ந்திருக்கலாம், ஆனால் முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். மன அழுத்தத்திலிருந்து எல்லாருமே வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிட்டே இருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்ம தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த உணவு முறைகள், அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வைத்திய முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட், ட்ரெடிஷ்னல் டயட் அப்படின்னு கூட அது வந்து சொல்லலாங்க. நம்ம முன்னோர்கள் இயற்கையோடு இணைஞ்சு அவங்க சாப்பிட்ட ஆரோக்கியமான உணவுகள், அதாவது அவங்க காட்டில் விளையக்கூடிய பொருட்களையே உணவாக பயன்படுத்துவாங்க. அவங்க வந்து கடைக்கு போயிட்டு எதுவும் புதுசாக வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி ஹோட்டல் ஃபுட்ஸ்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. என்ன அவங்க வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அதையே பயிரிட்டு அவங்களே வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி அந்த இயற்கை ஃபுட்டை, இயற்கை சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய உணவுகளை எடுத்துக்கிறதுனால அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சிருக்கு, செரிமான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு, சர்க்கரை நோய், அதுக்கப்புறம் உடல் பருமன் பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு அன்னைக்கு காலகட்டத்தில் இல்லாததுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க, மானு பாட்டி. பாட்டி வணக்கம். பாட்டி, பாட்டி நீங்கள் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ண அந்த உணவு முறைகள் பற்றி சொல்லுங்கள். என்னென்ன உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க, எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்றத சொல்லுங்கள் பாட்டி.
7: அது வந்து கண்ணு விளக்கம்பருப்பு, பச்சை பயிறு, ஆரியம், கம்பு, வந்து அந்த கச்சை கச்சா, இந்த மாதிரி இந்த முந்திரி திராட்சை, இந்த முந்திரி பாதாம் பருப்பு அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்து அது கூழ் காய்ச்சி ஊட்டுறாங்க. ஆனால் பொண்ணு இன்னொன்று, இப்போ கூட பொண்ணு நீ வந்து இந்த கம்புகளை, கம்பு ஆரியம் இப்படி இன்னும் அடுத்துக்கு முடிஞ்சு நல்லா கழுவிட்டு, இன்னும் அடுத்துக்கு முடிஞ்சு கல் இல்லாத அரித்து இப்படி தண்ணியில் கொட்டி அரித்து போடணும். கையலை அரிசி துணியில் கட்டி முடிஞ்சு குடத்தில் போட்டுருந்தோம். அந்தியோட 6 மணி 7 மணிக்கு எடுத்து மேலே வச்சிருந்தோம். வச்சுட்டா காத்தால் காட்டி உள்ளு முளைப்பு வந்துடும். அதை வந்து அப்படியே அதை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அது நாங்கள்லாம் அப்படி பண்ணி திரும்ப அப்பிடலாம்.
6: அந்த காலத்தில் நாங்களாம் அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மானு பாட்டி முத்துநாய்க்கம்பட்டியிலேருந்து நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த உணவுகள்லாம், அந்த உணவுகளோட பேர் கம்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஜென் இசட் கிட்ஸ்க்கு வந்து பேர் கூட வந்து தெரியாது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்து அந்த உணவு முறை அப்படின்றது இருந்திருக்கு. கட்டாயமாக இந்த ஒரு உணவு முறையை எல்லாருமே இன்றைக்கு காலகட்டத்திலையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, நாம்ளும் நம்மளுடைய தாத்தா பாட்டி மாதிரி ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லாங்க. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. பருவமழை காலம் பற்றி இந்த மாதம் முழுவதுமே பேசணும், ஏன்னா இன்னும் வரக்கூடிய நாட்களில் அதிகமாக மழை வரும், எப்பயும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மழைக்காலத்தில் நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் அப்படின்றது அதிகமாக இருந்தது அப்படின்னா சளி இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த மழைக்காலத்தில் நாம் எடுத்துக்க வேண்டிய உணவு முறைகள், நம்ம மாற்றிக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் பற்றி நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா சுடு தண்ணீர். இந்த மழை வந்துட்டுருக்கிற சமயத்துலேயும் சரி, இல்லை நார்மலாகவும் நம்ம சுடு தண்ணீர், அதாவது விதுவிதுப்பான தண்ணீர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரீசண்டாக நான் வந்து ஒரு விஷயம் பார்த்தேன், என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பச்சை தண்ணி எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடல் பார்த்திங்க அப்படின்னா அந்த செரிமானத்துக்கு அதை வந்து சுடு தண்ணியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வருவாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து சுடு தண்ணி எடுத்துக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம உடலில் அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா, இந்த செரிமானம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஹீட்டு தேவை, அதை உற்பத்தி பண்ணுறத நம்ம வந்து சுடு தண்ணியாகவே கொடுத்துட்டோம் அப்படின்னா, சுடு தண்ணியாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு எனர்ஜி நமக்கு வந்து மிச்சமாகுங்க. நம்ம நாள் முழுக்க ரொம்ப எனர்ஜியாக வந்து இருக்க முடியும் சுடு தண்ணி எடுத்துக்கிட்டால். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டைமில் நம்ம இஞ்சி மிளகு துளசி அதிமதுரம் சீரகம் இதில் எதையாவது பயன்படுத்தி நம்ம வந்து தண்ணீர் குடிக்கலாம். மிளகு துளசி அதிமதுரம் சீரகம் இந்த ஒரு பொருட்களை பயன்படுத்தி கஷாயம் இல்லாட்டி தண்ணீர் சுடு தண்ணியில் அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குடிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் பால் இரவில் தூங்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஏன்னா அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்துருக்குங்க. மஞ்சள் தூள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பாலில் லைட்டாக ஆட் பண்ணி லைட்டாக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை நம்ம வந்து கலந்தோம் அப்படின்னா இந்த பெனிஃபிட் வந்து ஒரு 3-4% வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நார்மலாக குடிக்கிறத விட 4 மஞ்சள் பால் குடித்ததுக்கான ஒரு விஷயம் வந்து அந்த நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் இந்த மழைக்காலத்தில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டைமில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் மசாலா பொருட்கள், அதுக்கப்புறம் சூடான உணவுகள் நம்ம வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கணும், மசாலா பொருட்கள் தவிர்க்கணும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, ஆரோக்கியமான பல விஷயங்களை நாளைக்கு நம்ம திரும்பி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிற ஒருத்தர் நம்ம கூட இருந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு இடத்துலையும் நம்ம விழுந்தா கூட தூக்கி விடுறதையும் தாண்டி மன ஆறுதல் படுத்துறதுக்கு ஒருத்தர் இருந்தாலே ரொம்ப போதும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு ஒருத்தங்க இருக்காங்க, அது உங்களுக்கு இருக்காங்களா, அதாவது பெண்கள் உங்களுக்கு இருக்காங்களா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேரிலையும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சிலர் மட்டும்தான் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டவங்க. நம்மளை வந்து இந்த நேரத்தில் இவன் இப்படி தான் இருப்பான், இவனுக்கு இந்த நேரத்தில் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து எனக்கு இருக்காங்க. ஸோ எனக்கு இருக்காங்க அப்படின்னும் போது இது எல்லாருக்குமே இருப்பாங்களா, எல்லாருக்குமே கிடைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் பெண்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து இந்த கேள்வியும் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய பாதி பாரம் குறையணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆள் தேவைப்படும். அந்த ஆள் எனக்கு இருக்காங்க, உங்கள் எல்லாருக்கும் இருக்காங்களா அவங்களோட மனசுக்குள்ள சொல்ல முடியாத வழிகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கான ஒரு நபரா இருக்கட்டும், அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கு தான் பெண்கள் நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது அவங்களுக்காக ஒரு கால் பண்ணி நீங்க சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே வந்து வழிகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அந்த வழிகளை சரி செய்யறதுக்கு ஒருத்தங்க கிட்ட பேசினா போதும் நம்ம சரியாயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்கும். எனக்கு ரீசெண்ட் டைம்ல வந்து என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லும் போது பரவாயில்லையே எல்லா விஷயத்தையும் என்னோட ஃப்ரெண்டு நான் சொல்றேன், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்கிட்ட சொல்றாங்க, மனசு பாரமே வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வியா தான் இருக்கும். ஏன் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருந்திருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஆனா இப்போ இல்லாம போனதுக்கு காரணம் என்ன அப்படின்றதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம கால் பண்ணுங்க நேயர்களே, தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நேயர்களே கேட்டுடுவாங்க, தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்து இருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐ ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: சொல்றாங்க
1: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
2: டெக் குரு நிகழ்ச்சி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
1: உலகம் வகுத்து வைத்திருக்கக்கூடிய விதிகளையும் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உடைச்செறிஞ்சு நம்முடைய சொந்த வியூகத்தின் மூலமா நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு புதிய சரித்திரத்தையே வந்து படைக்க முடியும் அப்படின்றத இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பெண் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களையும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு சாதனை பெண் பத்தி பகிர்ந்துக்க போறேன். யார் அந்த சாதனை பெண் அப்படின்னு கேட்டீங்கன்னா லெட்டசன் பெட் கெத்தே அப்படின்னு சொல்ல ஒரு பெண் தான். இவங்க யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க சர்வதேச தடகள துறையில நீண்ட தூர ஓட்டப்பந்தய வீராங்கனையா வந்து செயல்பட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த தடகள போட்டியில வந்து நவீன தொழில்நுட்ப சவால்களை தாண்டி அவங்களுடைய அசாத்தியமான உடல் வலிமையாலும் தனித்துவமான வியூகத்தாலும் வந்து ஒரு உலக சாதனை வந்து படைச்சிருக்காங்க. சோ அவங்க எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அவங்க என்ன மாதிரியான சாதனையை இப்போ அசாத்தியமா பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து பகிர்ந்துக்க போறேன். இந்த ஓட்டப்பந்தயத்தை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சைட்ல வந்து கிரீன் கலர் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் லைட் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த லைட் அமைஞ்சு எரியறதுக்கு அதாவது அணைஞ்சு எரியறதுக்கு வந்து 1 செகண்ட் 2 செகண்ட் வந்து கேப் இருக்கும். ஆனா இவங்க அதாவது யாரு லெட்டசன் பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த லைட்டை விட ஃபாஸ்டா ஓடி இருக்காங்களாமா. இதுதான் மிகப்பெரிய ஒரு உலக சாதனையா வந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. மனிதனுடைய உடலுடைய எல்லைகளை சோதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சவாலான இந்த போட்டியில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணது வந்து உலகத்தையே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரியான ஒரு சாதனையை பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு 5 ரவுண்ட் ஓடுறோம் அப்படின்னு போது 4 ரவுண்ட்ல வந்து எனர்ஜியை சேவ் பண்ணிட்டு 5வது ரவுண்ட்ல ஃபாஸ்டா ஓடுறது இந்த மாதிரியான நுணுக்கங்கள்லாம் வந்து ஒரு சிலர்லாம் கத்தி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதனை எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா ஒரு சாதனையை பண்ணிருக்காங்க இவங்க. இதுவரைக்கும் வழக்கமான மரபுகளையும் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் வந்து லெட்டசன் வந்து முற்றிலுமா உடைச்செறிஞ்சு உலக சாதனை விளக்குகளை பின்தொடர்வதற்கு பதிலா பந்தயத்துல ஆரம்பத்திலிருந்தே வந்து உலக சாதனை வேகத்தை விட அசுர வேகத்துல வந்து முன்னோக்கி பாய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கூட போட்டி போட்ட எல்லாருமே வந்து ஆற்றலை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு தொடக்க கட்டத்திலே வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய அதீத எனர்ஜியை பயன்படுத்தி ஓட ஆரம்பிக்கிறாங்க யாராலையுமே முன்னேறி போக முடியாத ஒரு ஓட்டத்தை காட்டி உருவெடுத்திருக்காங்க. ஒரு உலக சாதனையை பெண்ணா வந்து மாறி இருக்காங்கன்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஒட்டுமொத்த தடகள உலகமே வந்து வியக்க வைக்கக்கூடிய வண்ணமா மாறி இருக்கு. அவங்களுடைய அசாத்தியமான உடல் தகுதியும் மன உறுதியும் வந்து அவங்களுக்கு இருந்ததால மட்டும்தான் இந்த பந்தயத்தின் இறுதி எல்லை வரைக்குமே வந்து அதே வேகத்தோட ஓடி உலக சாதனையை வந்து தன் வசப்படுத்திருக்காங்க லெட்டசன் கித்து. அப்போ பெண்கள் எல்லாரும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கு வந்து திறமை அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். அந்த திறமை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க மன உறுதியும் உழைப்பும் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு இடத்துலயும் உங்களால ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். ஸ்ட்ராங்கா நின்னது மட்டும் இல்லாம இதுநாள் வரைக்கும் யாரும் பண்ண முடியாத புது புது சாதனைகள்லாம் பெண்கள் நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கிறவர்களை கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாது.
1: நீங்க பெரிய ஆளுன்னு.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல தேவையில்லாத நச்சுக்கள்லாம் இருக்க ஆரம்பிக்கும், அது தண்ணீர் மூலமா எப்படி முழுமையா வெளியேறுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்க போறேன். முதலாவதா வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நாம சுவாசிக்கக்கூடிய காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்றுல ஏகப்பட்ட மாசுக்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த மாசுக்கள் எல்லாமே வந்து நம்ம சுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நம்ம தினம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல கூட சாப்பாடு மூலமா கூட நச்சுக்கள் அப்படின்றது உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்குது. இந்த நச்சுக்கள் நம்மளோட உடம்புல சேருது அப்படின்போது இந்த நச்சுக்களை உடம்புல இருந்து அடிச்சு வெளியேற்ற ஒரே ஒரு கிளீனிங் ஏஜென்ட் தண்ணீர் மட்டும்தான். அப்புறம் பெண்கள் நீங்க வந்து உங்களுடைய உடம்புல வந்து அதிகப்படியான யூரிக் அமிலம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உப்பு அப்படின்றதெல்லாம் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த உப்பு தண்ணீர் எல்லாம் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு நீங்க அதிக தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சிறுநீர் மூலமா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க தாராளமா தண்ணி குடிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நச்சுக்களை தேங்க விடாம வந்து பாதுகாத்துக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வராம நீங்க வந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். அதே மாதிரி இப்போ நம்ம வியர்வையெல்லாம் நம்மளோட உடம்புல இருந்து வெளியேறது இல்லையா, சோ இது வந்து எப்படி வெளியேறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா தண்ணி குடிக்கிறவங்களுக்கு வந்து வியர்வை துளைகள் வழியா வந்து உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கள்லாம் உப்புகளா வெளியேற ஆரம்பிக்குது. சோ இது உடம்போட வெப்பநிலையும் வந்து சீரா வச்சுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து தோல்ல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் இது சொல்யூஷனா இருக்க ஆரம்பிக்குது. அதனால தண்ணீர் அப்படின்றது நீங்க குடிக்கிறது மூலமா வியர்வை வெளியே வருது அப்படின்னும் போது அந்த வியர்வையை வந்து நீங்க வந்து அடிக்கடி வாஷ் பண்றது ரொம்ப முக்கியம். அதனால கூட பிரச்சனைகள் வர

ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து ரத்த சுத்திகரிப்பு. கல்லீரல் அப்படின்றது வந்து நச்சுக்களை வந்து பிரிச்செடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அதை வந்து ரத்தத்துல இருந்து வெளியேற்ற தண்ணீர் தான் வந்து ஒரு வாகனமா செயல்படுத்த பெற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து தண்ணீர் வந்து நல்லா குடிக்கிறோம் அப்படின் போது ரத்தம் சீரா வந்து சுத்தமாகி முகம் வந்து பளிச்சுன்னு பிரகாசமா இருக்க ஆரம்பிக்குமா. இது பெண்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணீர் குடிக்கிறது மூலியமா உங்களோட உடல் உங்களோட முகம் பிரகாசமா இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குடல்ல தங்கக்கூடிய பழைய கழிவுகள் தான் வந்து உடம்புல பல நோய்களுக்கு காரணமா அமைய ஆரம்பிக்குது. அதனால பெண்கள் நீங்க வந்து தண்ணீர் அப்படின்றது அதிகமா குடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா குடல் சுவர்கள்ல வந்து நச்சுக்கள் ஒட்டாம என்ன பண்ணும் அப்படின்னா முழுமையா வெளியேற ஆரம்பிக்கும். வயிறு எப்பயுமே லேசா இருக்கிற மாதிரியான உணர்வு அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கும். சோ இதுக்கு வந்து பெண்கள் எல்லாருமே வந்து தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம். சோ நீங்க தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ஈஸியா வந்து வெளியேற ஆரம்பிக்கும். யூரிக் அமிலம் இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணீர் மூலியமா வெளியேறிடும். அதுக்கப்புறம் வியர்வை மூலமாகவும் வந்து உங்களுடைய நச்சுக்கள் எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிக்குது. ரத்தம் வந்து சுத்திகரிப்பா இருக்க ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் இல்லாம இருக்கக்கூடிய குடலா இருக்க ஆரம்பிக்கும். சோ இதெல்லாமே வந்து பெண்கள் அன்றாட வாழ்க்கையில நீங்க வந்து தண்ணீர் குடிக்கிறது மூலமா கிடைக்கக்கூடிய விஷயம். அதனால காலையில எழுந்த உடனே வந்து ஒரு வெறும் வயித்துல வந்து ஒரு 2 கிளாஸ் அப்படி இல்லைன்னா 1 லிட்டர் தண்ணி அப்படின்றது குடிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி நீங்க குடிக்கிறது மூலமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நைட்டு முழுக்க உங்களோட உடம்புல தங்கி இருக்கக்கூடிய அத்தனை நச்சுக்களும் ஒரே அடியா வெளியேற்றுறதுக்கு இது வந்து ரொம்ப வாய்ப்பா இருக்கும் பெண்களை. அதனால இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. சோ முடிஞ்சா சுடு தண்ணி கூட குடிங்க. சுடு தண்ணி ஓரளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறது மூலமா அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்க ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் நிகழ்ச்சியில பகிர்ந்திருக்கேன். இது எப்படி இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத பத்தியும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேரடுவாங்க. தொடர்ந்து லிசா லிசன் நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இவர்களே இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட கண்ணாமா பகுதியில பேசுறதுக்காக யார் அடுத்ததா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான்சி ராணி அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜான்சி ராணி அக்கா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் வாழப்படி எல்லாம் தாண்டி பெத்தநாயக்கப்பாளையம்ல வந்து ஒரு பியூட்டிஷியனா வந்து செயல்பட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பேச போறோம். ஜான்சி ராணி அக்கா வணக்கம். அக்கா, அக்கா நீங்க சொல்லிருந்தீங்க நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அதுக்கப்புறமேட்டு தான் வந்து போலீஸ்க்கு போக ஆரம்பிச்சிங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதையும் தாண்டி ஒரு பிஸ்னஸ் உமனாக வந்து வளம் வந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ்க்கா ரொம்ப பிடிக்கும், அதை பற்றி சொல்லுங்கக்கா.
6: எனக்கு நான் வந்து ஃபுட்பால் பிளேயரு, நான் நேஷனல் லெவலில் போயிருக்கேன். அஸ்ஸாம் அந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கு ஒரு டைம் போனேன். ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவலில் இது எல்லாமே விளாண்டுருக்கேன்.
5: சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. ஃபுட்பால் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல, ஏன்னா ஃபுட்பால் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் வந்து ஆண்கள் தான் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஃபுட்பால் நீங்கள் எப்படி சூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஸோ அதை எப்படி நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கக்கா.
6: அது ஸ்கூலில் தான் என்னோட பிடி மாஸ்டர் அவங்க வந்து இது பண்ணாங்க, நல்லா ரன்னிங் போகிறவங்களாம் அப்போ செலக்ட் பண்ணாங்க. அப்போ நானுமே அதை பண்ணினதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் அப் எடுத்துக்கிட்டேன்.
5: ஸோ என்னோட டீச்சர் தான், அதாவது பிடி டீச்சர் தான் வந்து எனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வச்சாங்க. அதுதான் என்ன வந்து போலீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. சூப்பர். கண்டிப்பாக வந்து அப்போ இருந்த காலகட்டத்திலையும் இப்போயுமே வந்து நமக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத நம்மளுடைய ஆசிரியர்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஆசிரியர் யார் அப்படின்றதையும் மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து ஜான்சி ராணி அக்காட்ட பேசலாம். அக்கா, இப்போ நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்க, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஜாப் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆரம்பத்தில் ட்ரைனிங்லாம் இருக்க ஆரம்பிக்கும் இல்லையாக்கா? ஸோ என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் உங்களுக்கு இருந்தது, ஸோ அந்த ட்ரைனிங்கை பற்றி சொல்லுங்க.
6: அது வந்து ஆனால் அது எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து கால்ஃபர் பண்ணிட்டாங்கன்னாக்கன்னு, இப்போ ஜென்ஸாக இருந்தால் கூட அவங்க அந்த கயிறு ஏறுறது அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, சேம் அதே மாதிரி தான் நாங்களுமே அந்த டைமில் வந்து மார்னிங் ஆனால் கிரவுண்டுக்கு போயிடுவோம். போயிட்டு ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது, லாங் ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்போம். அப்புறம்

0: அந்த எக்ஸாம் டைமில் அதை போய் நம்ம சரியாக பண்ணிட்டா அவங்க அவங்க நினைக்கிற ஸ்கோர் வந்துருச்சுன்னா அடுத்தது ரிட்டன் எக்ஸாம் கூப்பிடுவாங்க. ரிட்டனும் நம்ம பாஸ் பண்ணிட்டா நம்ம ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும்.
1: ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் வந்து எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் இதெல்லாமே இருக்க ஆரம்பிக்குது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் தான். ஸோ ஃபிசிக்கல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதுலேருந்து யார் யாருன்னு ஃபில்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதில் பாஸ் ஆகிட்டா ஜாப் உடனே கிடச்சிரும். இது வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து என்னோடய அப்பாவுமே வந்து நிறைய டைம் சொல்லிக்கிட்டே இருப்பார். நானுமே ட்ரை பண்ணேன் ஃபிசிக்கல் எக்ஸாம்லாம் நான் பாஸ் ஆகிட்டேன், ஆனால் ரிட்டன் எக்ஸாம்க்கு எழுதும் போது நான் வந்து லேட்டாக போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அப்பாக்கள்லாம் இருந்த காலகட்டம். ஸோ அப்போல்லாம் வந்து இந்த ரிட்டன் எக்ஸாம்லாம் லாஸ்ட்டாக இருக்கும், ஃபிசிக்கல் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் வந்து அக்கா இப்போ வந்து பிஸ்னஸ் அதாவது அந்த காலகட்டங்கள்லேருந்து இந்த காலகட்டங்களில் பிஸ்னஸ்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து அக்கா பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப சூப்பரான விஷயம் தான். அவங்ககிட்ட நாம் இன்னும் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேரில் கேரடு வாங்க தொடர்ந்து லெச லெச நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கனாமா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் வாழப்பாடி தாண்டி பெத்தநாயக்கம்பாளையத்துல இருந்து ஜான்சிரி அணியக்கா நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். ஜான்சிரி அணியக்கா, நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் நிறைய இருக்க ஆரம்பிச்சது, ஸோ எல்லாத்தையும் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து ஜாப் வாங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் இருக்க ஆரம்பிச்சதுக்கா, கயிறு ஏறது, அதுக்கப்புறமேட்டு வந்து லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் இருந்ததா, இல்ல வேற என்ன மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுக்கா?
3: கயிறு ஏறது வந்து நமக்கு லேடிஸ்க்கு இல்லை, ஜென்ஸ்க்கு மட்டும்தான். எங்களுக்கு வந்து ரன்னிங் இருக்கும், 1200 மீட்டரு. அவங்க வந்து 4 rounds கிட்ட வரும் கண்ணு, அது வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அது ஓடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் பண்ண சொல்லுவாங்க. அதுவுமே அவங்க ஒரு இது கொடுத்துருப்பாங்க, மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை தாண்டி இது பண்ணணும். அப்புறம் ஹை ஜம்ப் அதுவும் பண்ண சொல்லுவாங்க.
2: ஓகேக்கா, அப்போ நீங்கள் வந்து லாங் ஜம்ப் இருக்குது, ஹை ஜம்ப் இருக்குது, அதையும் தாண்டி 1200 மீட்டர் வந்து ஓடணும். அதாவது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ தூரம் ஓடணும் அப்படின்னு போது, ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தது, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கக்கா.
3: ஸ்டெமினாவோட ஓடணும்னா அது ப்ராக்டிஸ் தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா அது வந்துடும் இல்லையா, அதனால தான் அது எடுத்த உடனே பண்ண முடியாது. இப்போ அப்ளை பண்ணிட்டா அதுல இருந்தே அவங்க கோச்சிங் எடுத்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா பண்ணிடலாம்.
2: கண்டிப்பாக்கா, நீங்கள் அங்கே அவ்வளோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதுனால தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரண பெண்ணாக இல்லாமல் பிஸ்னஸ் உமனாக மாறி இருக்கிறதா இருக்கட்டும், குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பெண்ணாக மாறுறதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம்க்கா. அக்கா, அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எக்ஸசைஸ் இது எல்லாமே வந்து நான் பண்ணதுனால தான், அந்த ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டதுனால தான் நான் இப்போது இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த ட்ரைனிங்காக இருக்கட்டும், பேசிக்கான எக்ஸசைஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பெண்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது இல்லையாக்கா. ஸோ பெண்களுடைய வாழ்க்கையில் இது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க?
3: கண்டிப்பாக முக்கியம். நம்ம வந்து முதல் வேலையாகவே நம்ம உடம்ப முதல்ல பார்த்துக்கணும். ஹெல்த்தியாக இருந்தால் எல்லாமே நமக்கு சாத்தியம்தான். அதனால டெய்லி கொஞ்ச நேரமாவது வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ ஏதோ ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக.
2: அதாவது பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக, அது எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா பெண்களுக்கும் வந்து உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு. அதை சமாளிக்கிறதுக்கு பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்க ஆரம்பிங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் தைரியமாக நீங்கள் நிற்கிறதுக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக வந்து கடந்து போகிறதுக்கும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை ஈஸியாக கணக்கச்சிதமாக முடிக்கிறதுக்கு உடல், அதாவது பிசிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டீங்கன்னா போதும். பெண்கள் எப்பயுமே மென்டலி ஸ்ட்ராங் தான், அது சொல்லவே தேவையில்லை. ஆனா பிசிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களோட வாழ்க்கையில இன்னும் சக்சஸ் ஆகுங்க. நான் நிகழ்ச்சியின் மூலமா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஜான்சிரி அணியக்கா இவ்வளோ சக்சஸா அவங்க இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்ட அந்த ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்லலாம். ஜான்சிரி அணியக்கா இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு ரொம்பவே நன்றிக்கா. நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் இப்போ விடைபெற்றுட்டு, நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத எல்லாத்தையும் நான் நாளைக்கு வந்து உங்க எல்லாருக்கிட்டும் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நேர்களே, அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் என்னுடன் டெக் குரு நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க மக்களை. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே தாறுமாறா இருக்கும். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நிகழ்ச்சி ஃபுல்லா கேளுங்க. பொதுவாகவே இந்த டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் தெரியுமா? உங்களுக்கு உங்க போன்ல ஸ்மார்ட் போன்ல என்ன

சூப்பரான ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது. அதெல்லாம் அவங்க காதோட எடுத்துட்டு வந்து சேர்த்துறதும், அதுக்கப்புறம் வந்து இப்ப மார்க்கெட்ல என்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் எல்லாம் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்டு, அதுக்கப்புறம் புது கேஜெட்டு, இந்த மாதிரி ஏதாவது புது புது எலக்ட்ரானிக் சாதனங்கள் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துட்டு வந்து சொல்றது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்ட்ல சேஃபா இருக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணா நம்ம சேஃபா இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பத்தியும் நீங்க கேட்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட ஸ்மார்ட் டிவைசஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம், அதை எப்படி மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட கேட்க போறீங்க. இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இந்த ஸ்மார்ட் போன் ட்ரிக் எந்த ஸ்மார்ட் போனுக்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு விவோ இல்ல ஐக்யூ மொபைல் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் அது. அதாவது விவோ அண்ட் ஐக்யூ மொபைல்ல பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்டேட் கொடுத்தாங்க, ஆல்ஜின் வாய்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆல்ஜின் வாய்ஸ் அப்டேட்ல இருந்து நிறைய பேருக்கு நிறைய புது புது விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சில மாடல்ல ஒரு சில விஷயங்கள் கிடைக்கல. அதாவது இந்த பட்ஜெட்டுக்கும் கீழே இருக்க செக்மெண்ட் மொபைல்ல அவங்களுக்கு தேவையான அந்த ஃபீச்சர்ஸ்லாம் சரியாகவே கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் புதுசாக ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது நிறைய பேருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் நம்ம மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் நல்லா ஓப்பனாகவே காட்டுற மாதிரி இருந்திருக்கும். இப்போலாம் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வருது வாட்ஸ்அப்பில் அப்படிங்கிறப்ப லாக் ஸ்க்ரீன்லேயே காட்டும். அந்த லாக் ஸ்க்ரீனில் காட்டுற அந்த மெசேஜை நீங்கள் அப்படியே கீழே தள்ளிவிட்டீங்கன்னா போய் கீழே உட்காந்துக்கும், மினிமைஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் இப்போ புதுசாக கொடுத்துருக்க அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ லாக் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய காம்பினேஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது காம்பினேஷன் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் லாக் ஸ்க்ரீன் ஒரு வால்பேப்பர் வைக்கிறீங்க, அந்த வால்பேப்பர் இல்லாமல் இன்னொரு ஒரு வால்பேப்பரை டக்குன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் நிறைய டெம்ப்ளேட் மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஒரு சூப்பரான விஷயத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க விவோ அண்ட் ஐக்யூவில் ஆல்ஜின் வாய்ஸ் அப்டேட்டில். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாக் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கவுண்ட் டவுன் ஆப்ஷனை எங்கே பண்ணுறது அப்படின்னா, லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அந்த வால்பேப்பர் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் இருக்கும், அதை தொட்டு மேலே அந்த கிளாக்கை தொட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா குவிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று வரும், அதை தொட்டு உங்களால் கவுண்ட் டவுனை செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் இப்போ இருக்க விவோ அண்ட் ஐக்யூ மொபைலில் இருக்க ஆல்ஜின் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு, எல்லாத்தையுமே கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை, அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னராக லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு, அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டது. அப்ப வந்து 1952 இந்த பணிகளை அப்ப வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட இந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் துவக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.

0: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
1: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
0: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
1: அது கூட பரவாயில்ல, இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
0: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
1: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
0: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும், என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட இப்பதான் ஒரு சாமையான ஒரு விஷயம் சொன்னேன், கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதை தொடர்ந்து உங்களுக்காக இன்னொரு சூப்பரான விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியில நீங்க நிறைய பாட்டு கேட்பீங்க. டெக் குரு நிகழ்ச்சின்னு இல்லை, பொதுவாகவே நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்பீங்க. கண்டிப்பா எல்லா பாட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி பாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். எதனால திவாகர் உங்களுக்கு உதவியா இருக்கும், எப்படி அது அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சுதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் பெறும், எந்த பாட்டுக்கு எந்த நான் ஓட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் முடிவு பண்ண முடியும். அதனால பாடலோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. அந்த கருத்துக்களை எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னா இந்த நம்பருக்கு அனுப்பணும். நீங்க உங்க பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு இது மூணு போட்டு அனுப்புனீங்கன்னாதான் எங்களுக்கு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல இது எல்லாத்தையுமே, அதாவது எந்த ஊர்ல இருந்து எந்த நான் ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது சொல்றது வசதியா இருக்கும். அதனால கருத்துக்கள் ஏதாவது இருந்தா மறக்காம அனுப்புங்க மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இதனை தொடர்ந்து அடுத்து டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஸ்மார்ட் போன் பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இது ஒரு அட்டகாசமான ஸ்மார்ட் போன் கூட சொல்லலாம். பட்ஜெட் ஒரு 30,000 வச்சிருக்கீங்க, 30,000 பட்ஜெட் வச்சிருக்கீங்க, இல்லை 33,000 வச்சிருக்கீங்கன்னா இந்த போனு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த போனோட பெயர் தான் வந்து VIVO T5 Pro. விவோலேருந்து வந்திருக்கக்கூடிய டி சீரீஸ்லேயே இருக்கிற அந்த T5 Pro அப்படிங்கிற மாடல் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூப்பராக கொடுத்துருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு 2 கேமராவோட ஃப்ளாஷ் லைட்டும் வந்துடுது. இந்த மொபைலில் டிஸ்பிளே உங்களுக்கு அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெருசாக எந்த அளவுக்கு பெருசுன்னா 17.35 சென்டிமீட்டருக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. சைடில் பெசில்ஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா 50 MP செகண்டரி கேமரா 2 MP கொடுத்துருக்காங்க. 4K 30fps உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க சிப்செட் Snapdragon 7S Gen 4, ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 8GB RAM ஒன்று இருக்குது, 12GB RAM ஒன்று இருக்குது. இதை தாண்டி இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த மொபைலோட பேட்டரி தான் 9020mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி. நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டீங்கன்னா ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் கேம் விளையாட முடியும். 13 மணி நேரம் நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்க முடியும். 37 மணி நேரம் வீடியோ பார்க்க முடியும். 90 மணி நேரம் உங்களால் பாட்டு மட்டுமே கேட்டுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி. 9020mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் 90W ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியும், பைபாஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சூப்பரான ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ தற்போதைய விலையாக இந்த ஃபோனோட ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 32,999 இருக்குது. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 8GB ரேம் அந்த வேரியண்ட் வந்து இந்த ரேட்டில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட ரிவ்யூஸ்லாம் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது பாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சூப்பரான விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பாதி நிகழ்ச்சி முடிஞ்சது. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, காத்துக்கிட்டே இருக்கு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இப்போ வந்து ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டும் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். நம்ம இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. கருத்துக்கள் எதாக இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னல, இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நிறைய இணையதள மோசடிகள் அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த மோசடிகள்ல இருந்து நாம் எப்படி நம்மளை தற்காத்து கொள்றது அப்படிங்கிறத பத்தி இதுக்கு முன்னாடி டெக் குரு நிகழ்ச்சியில் நிறைய டைம் கேட்டிருப்பீங்க. நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் வந்து பேசியிருப்பாங்க. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் மற்றும் செக்யூர் வேர்ல்ட்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவா இருக்கக்கூடிய ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இணையதள மோசடிகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மக்களே வணக்கம் சார்.
1: சார், ஆன்லைனில் நம்மளோட ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே வந்து பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் இருக்குது, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இருக்குது. நம்மளோட ப்ராடக்ட்டை ஆன்லைனில் இது மூலிமா ஈஸியாக செல் பண்ணிக்க முடியும். ஆன்லைனில் வாங்குறப்ப இல்லை விற்கிறப்ப ரெண்டு பேருமே, பொருள் கொடுக்குறவங்களும் பொருள் வாங்குறவங்களும் எந்த ஒரு விதத்துலையும் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம்?
2: இந்த பர்சனுக்கு இந்த ப்ராசஸ்ன்ற மாதிரி நான் வந்துட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வைக்கிறதுனால என்ன ப்ரோ பெருசா மாறிட போகுது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நீ கேட்கலாம். பட் நிறையவே மாறும். ஏன் அப்படின்னா, இப்ப இந்த போட்டோ எடுத்து நீங்க வைக்கிறீங்க, வச்சுட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த யூசருக்கு இதுதான் நாங்க கொடுத்தோம் அப்படின்ற நீங்க தெளிவா இருந்துக்கலாம். ஓகேவா? இப்ப அந்த ப்ராடக்ட ரிசீவ் பண்ற அந்த கஸ்டமர் அதை வாங்கிட்டு, ப்ரோ இந்த ஃபெசிலிட்டி இல்ல தப்பா இருக்குன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் உங்ககிட்ட சொன்னாரு அப்படின்னா, நீங்க அந்த ஃபுட்டேஜ் அவருக்கு அனுப்பிடலாம். இங்க பாருங்க, நான் அனுப்பும் போது தெளிவா இருந்தது. அப்ப உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கரெக்டா ரிசீவ் ஆகணும்னா பிளீஸ் கான்டாக்ட் த கொரியர் சர்வீஸ். நான் கிடையாது, உங்களுக்கு புரியுதுல ப்ரோ? ஸோ கொரியர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணுங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்றதுல அந்த டீலர் உஷாரா இருக்கலாம். ஸோ இது ஒரு மெயின் டீல். ஸோ நிறைய இடங்கள்ல நான் பாக்குறது பையர்ஸே வந்து ஸ்கேமா வரான். எப்படி ஸ்கேமா வரானா, நீங்க சொல்ற மாதிரி நான் அதே ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், ஒரு ஏபிகே டவுன்லோட் பண்றீங்கன்னா ட்ரஸ்டட் சோர்ஸ்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க. லைக் உங்களோட ஆப்பா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒன்னா இருக்கட்டும், அது கரெக்டான இடத்துல போய் நீங்க டவுன்லோட் பண்ணாலே வேலை முடிஞ்சு. நீங்க என்ன பண்றீங்க, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல போய் வாங்குறீங்க. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற குட்டி குட்டி பிசினஸ் எல்லாம் போய் வாங்குறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரஸ்டடான்றதை செக் பண்ணுங்க. அந்த ட்ரஸ்டட் செக்கிங்கே இல்லாம நீங்க ஒரு ப்ராடக்ட் ஓகே இவன் ஈஸியா கொடுக்குறான் நான் போய் அதை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்க உள்ளுக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்களும் ஸ்கேம் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் செல்லரா இருக்கீங்கன்னா, நான் சொன்ன டெக்னிக் யூஸ் பண்ணி உங்க ப்ராடக்ட் நீங்க சேவ் பண்ணிக்கலாம். உங்க மேல இருக்க ட்ரஸ்டிங்க வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதையுமே ஒரு கண்டென்ட் ஆகி உங்க பேஜ்ல போடலாம். லைக் எப்படின்னா, எங்க கிட்ட ப்ராடக்ட் எல்லாம் இப்படிதான் இருக்கும், பாருங்க நாங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கும், மேபி அந்த கொரியர் சர்வீஸ்ல இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்ன்ற மாதிரி அதையுமே நீங்க ஒரு ஆடா போடலாம். ஸோ இதெல்லாமே ஒரு பேசிக் பிசினஸ் ஐடியா.
1: சிம்பிளா தெளிவா அருமையா சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொன்னதுக்காக.
0: இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இன்னைக்கு நம்ம கூட டெக் குரு நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர் தான் வந்து கலந்துகிட்டு நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. யார் அவருன்னு கேட்டீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் மற்றும் செக்யூர் வேர்ல்ட்ஸோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில வந்து இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் டெக் குரு நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க, மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இதை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டெக் குரு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க அனுப்பணும். அப்படியே நீங்க வந்து சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க, அந்த பாடலோட கருத்துக்களும் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா அனுப்பலாம் மக்களே. பாடலோட கருத்துக்களா அது எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க கேக்குற பாட்டோட பெயர் மட்டும் டைப் பண்ணி உங்க பேரு உங்க ஊர் பேரோட சேர்த்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பணும். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு மட்டும் நீங்க அனுப்புனீங்கன்னா போதும். வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல இந்த பாட்டு இடம் பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு அனுப்புங்க மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம் வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இதனை தொடர்ந்து அடுத்த டெக்குரு நிகழ்ச்சியில என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஒரு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் வச்சிருக்கேன். நீங்க ஒரு போன் யூஸ் பண்றீங்க, ஸ்மார்ட் போனா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம கண்டிப்பா மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா நம்மளோட பேட்டரி தான். அதாவது அந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி. இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி எப்படிப்பா மெயின்டைன் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு என்கிட்ட ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க.

ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டரி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா எப்பயுமே ஒரு ரூல் ஒன்று வச்சுக்கோங்க, 2080 அப்படிங்கிற அந்த ரூலை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த ரூல் என்ன ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பயுமே பேட்டரி எப்போ சார்ஜ் பண்ணணும்னா 20%க்கும் 80%க்கும் நடுவில் இருக்கிறப்ப தான் சார்ஜ் பண்ணணும். 100% வந்தவுடனே அதை அன்பிளக் பண்ணிவிடுங்க. அதை பேட்டரி இது இருக்குது ஏறிட்டு இருக்குல்ல, அதை வந்து எடுத்துருங்க, சார்ஜிங் கேபிள் எடுத்துருங்க. எப்பயுமே 0% வர வரைக்கும் நம்ம விடவே கூடாது. இதனால் பேட்டரி கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா கவனமா இந்த 20-80% குள்ள ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி சார்ஜர்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க மொபைல் கூடயே அபிஷியலா வந்திருக்கும்ல, அந்த சார்ஜர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க அபிஷியலா மொபைல் பிராண்ட்லயே கொடுத்துருப்பாங்கள சார்ஜர், வாங்கி அந்த சார்ஜரை யூஸ் பண்ணுங்கள். அதே கேபிளையும் யூஸ் பண்ணுங்கள். வேறு கேபிளோ வேறு சார்ஜரோ யூஸ் பண்ணுறதுனால மொபைல் பேட்டரி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மொபைல் சார்ஜ் பண்ணுறப்போ ஒரு சில மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகும். வழக்கத்தை விட இது ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் சார்ஜ் போடுறத தவிர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மொபைல் கூல்டவுன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்லா மொபைல் வந்து கூல் ஆகிடுச்சு, ஜில்லுன்னு ஆகிடுச்சு, நார்மல் டெம்பரேச்சரில் இருக்குது அப்படிங்கிறப்ப திரும்ப சார்ஜ் போடுங்க. இதுவே ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் மொபைலை பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் இந்த மாதிரி ஆகுதுங்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அவங்க அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே பொதுவாக பண்ணக்கூடிய ஒரு தவறுனா அதுதான், ஓவர் நைட்டாக வந்து சார்ஜ் போடுறது, நைட்டு சார்ஜ் போட்டு காலையில் எடுக்கிறது, அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதனாலையும் பேட்டரி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பேட்டரியோட லைஃப் இன்னும் கொஞ்சம் சேர்ந்தே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது பாக்கர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இந்த மாச கடைசியானாலே நிறைய பேருக்கு காமனாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த காசு பிரச்சனை தாங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மாத கடைசியில் நீங்கள் எந்தெந்த விதத்துலலாம் காசை வந்துட்டு சேர்த்து வச்சு சிக்கனமாக செலவு பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ உங்களோட அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-707-107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் சமூக வலைத்தளங்கள்ல உள்ளூர்ல இருந்து உலக லெவல் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் செம்ம பேசு பொருளா போயிட்டு இருக்கு. அப்படி இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேசு பொருளா சமூக வலைத்தளங்கள்ல சோசியல் மீடியாஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து இப்போ ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். முன்னொரு காலத்தில் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா மேக்சிமம் எல்லாரும் நடந்து போவாங்க. அதுக்கப்புறமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா தங்ககிட்ட இருக்கிற அந்த ஓன் வெஹிக்கிள்ஸ், அதாவது சொந்த வண்டியில் போக ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா எங்கே போனாலும் பைக்கில் தான் வந்து போவாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பக்கத்து வீட்டுக்கு போனாலும் பைக் எடுத்துகிட்டு தான் வந்து போவாங்க. இதனால இப்போது அதிகமாக ரோட்டில் வந்து பைக்கோட அந்த யூசேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி பைக்லாம் அதிகமாக போதில்ல, அதில் நிறைய பேர் 18 வயசு கீழே இருக்கிற யூசர்ஸ் தான் வந்து அதிகமாக பைக்கை ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த நிலையில் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி 18 வயசு கம்ப்ளீட் ஆகாமல் யாராவது பைக்லாம் ஓட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கு 25,000 ரூபா வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போனால் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பெற்றோருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாகனத்தோட ஆர்சிலாம் இருக்குல்ல, அதையுமே கேன்சல் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. 25 வயசு ஆகிற வரைக்கும், அதாவது அந்த 18 வயசு கீழெலாம் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25 வயசுக்கு ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு லைசன்ஸே வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து சேஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்களும் போயிட்டுருக்கு. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: வழியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐ ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்னா நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி மாத கடைசியில் நீங்கள் எந்தெந்த விதத்தில் அமௌண்ட்லாம் சேவ் பண்ணி சிக்கனமாக செலவு பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். உங்களோட அந்த டிப்ஸு, அந்த அமௌண்ட் சேவிங்க்கான ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உங்களோட அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கேட்குறதுக்கு நம்ம சோனா எஃப்எம் நேயர்களுமே வந்துட்டு பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட தாதகா பாட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி, அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க.

அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ருக்மணி பாட்டி இருக்காங்களா, அவங்களுக்கு அவங்க அவங்க வேலைக்கு போகிற டைமில் அந்த 1st சம்பளம்லாம் வந்தால் செம்ம ஜாலியாக எடுத்து செலவெல்லாம் பண்ணுவாங்களா? அதுக்கப்புறம் அந்த 29th, 28th, 30th வந்தால் எப்படா 1st வரும், கையில் சுத்தமாக காசே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ருக்மணி பாட்டி பயங்கரமாக ஃபீல்லாம் பண்ணுவாங்களா? அதுக்கப்புறமா அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போது இல்லைன்னா வீட்டிலேருந்து ஏதாவது மிச்ச காசுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து எடுத்து அவங்க பேக்கில் அந்த 4 ஜிப்பு 5 ஜிப்பு இருக்குல்ல, அதில் ஒரு 2-3 ஜிப்பு அமௌண்ட்டை ரெகுலராகவே வந்து சேர்த்து வைப்பாங்களாம். கிச்சனில் அந்த பருப்பு டப்பா அந்த மாதிரி ஒரு சில டப்பாக்குள்ளெலாம் காசு போட்டு வைப்பாங்களாம். இந்த மாத கடைசியில் எடுத்து பார்க்கும்போது சின்ன சின்ன செலவுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி பாட்டி சொன்னாங்க. ஸோ எல்லா வீட்லேயுமே அம்மாக்களாக இருக்கட்டும் இல்லைனா சிஸ்டர்ஸே இருக்கட்டும் இல்லைனா பாட்டியாக இருக்கட்டும், அவங்களாம் அந்த பருப்பு டப்பாவில் இல்லைனா கிச்சனில் இருக்கிற ஏதாவது ஒரு டப்பாவில் 100-200 சேர்த்து வச்சுட்டே தாங்க வந்திருப்பாங்க. உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நம்ம அப்படியே வந்து பேசலாம். ஸோ இப்போது அடுத்ததாக சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு விஷயம் செம்ம பேசு பொருளாக போயிட்டு இருக்கேன். இப்போது யாரையாவது தூக்கத்தில் இருக்கிறாங்கள அவங்கள கூட எழுப்பி கேளுங்க, இந்த உலகத்திலே உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, இது என்னங்க கேள்வி, எங்கள் அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. இப்போது கேரளாவில் ஒரு 2 பசங்க அவங்க அம்மாவுக்காக பண்ண இந்த ஒரு செயல் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. ஸோ நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னா கேரளாவில் இருக்கிறவங்க தான் ஒரு வயசான அம்மா, அவங்களுக்கு ஒரு 87 வயசு ஆகுது, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த அம்மா வந்து அவங்க பசங்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க போல், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஆசை அப்படின்னா, கேரளாவில் அந்த 12 வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்குற அந்த நீல குறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பூவை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக ஆசைலாம் பட்டு அந்த பசங்கிட்ட சொல்லிட்டு இருந்துருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் தரணும் அப்படின்றதுக்காக 87 வயசு இருக்கிற அந்த அம்மாவை அப்படியே மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நீல குறிஞ்சி மலர்கள்லாம் பூத்து குலுங்கியிருக்கும்ல, அதை போய் சர்ப்ரைஸாக காட்டியிருக்காங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: டேய் பாத்துரா, இன்னும் ரெண்டடி தள்ளி போனா கிணத்துல விழுந்துருவேன்.
1: சயின்டிஸ்டோட வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா.
0: மச்சான், நீ எப்பயுமே இப்படிதானா இல்ல எப்பயாவது தான் இப்படியா?
1: என்னடா
0: இல்லடா, எப்ப பார்த்தாலும் சம்பந்தம் இல்லாமயே பேசுறியடா.
1: இவ்வளவு பேசுறியே, நான் உன்னை கேட்கவா?
0: சரி கேளு.
1: கிணத்துல கல்ல தூக்கி போட்டா ஏன்டா முழுகுது?
0: ஏன்டா முழுகுது?
1: ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாது.
2: அண்ணே, நீங்க பெரிய ஆளுன்னு.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துட்டு வாமா.
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துட்டு வாமா, போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாளான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி மாத கடைசி ஆயிடுச்சு இல்லை, ஸோ இந்த மாத கடைசியில் நீங்கள் எந்தெந்த விதத்தில் அமௌண்ட்டை சேவ் பண்ணுவீங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி சிக்கனமாக அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஒரு சில விஷயங்கள்லாம் செம்ம கோயின்சிடென்ஸாக வந்திருக்கும், அதாவது தற்செயலாக நடந்த மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி ரிவைஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியும் என்னங்க இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டு அடடே அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து இன்றைக்கி சமூக வலைதளங்களில் செம்ம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஏது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ஃபாரின்ல ஒரு ஹோட்டலில் ஒரு ஃபேமிலி ரெகுலராக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போவாங்க. ஸோ இதில் என்னப்பா ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். காரணம் இருக்கு,

என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 16 வருஷமாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஃபேமிலி போயிருக்காங்க. அந்த 16 வருஷமும் ஒரே ட்ரெஸ் கோடில் தான் போயிருக்காங்க. அதாவது சண்டே சண்டே போகிறாங்க அப்படின்னா, அந்த சண்டே சண்டேவும் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் அந்த ஃபேமிலி வந்து போயிருக்காங்க. இதையே ரீசெண்டாக அந்த ஃபேமிலி அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த ரிவைஸ் பண்ணி போடுவாங்கள்ல சோஷியல் மீடியாவில், அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு அதுக்கு அவங்களுக்கு. ஸோ என்னது இது அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க. இது கீழே சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து வாவ் வாட் அ கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு கமெண்ட்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய கோஇன்சிடென்ட்ஸ் என்ன அப்படின்றது என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஸோ அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக சிவா பிரதர் இணைஞ்சிருக்கிறாரு, சோஷியல் மீடியா கிரியேட்டர். அவர் என்னென்ன விஷயங்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு அப்படின்றதுமே நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சி. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது மாச கடைசியாச்சு, நீங்க வந்துட்டு அமௌண்ட் எல்லாம் எப்படி சேவ் பண்ணுவீங்க, சிக்கனமா எப்படி வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். சோ இதை கேட்டுட்டு நம்ம கூட சதீசனா கால் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் வந்துட்டு கர்நாடகால இருந்து கால் பண்ணியிருந்தாரு சதீசனா. சோ கால் பண்ணி அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க மாச கடைசியாச்சுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வாங்க போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ என்ன தேவை அப்படின்றத நம்ம அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சதீசனா அவரோட கருத்தை ரொம்பவே அழகா வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாம இவ்வளோ நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேசு பொருளாக இருந்தது, செம்ம ட்ரெண்டிங்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி பேசணும்ல. ஸோ இப்போ இதை தாண்டி நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டர் பேச போறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம சிவா பிரதர் தான். இவரோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கும். ஸோ இவரோட ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிவா பிரதர், நீங்கள் லாஸ்ட்டாக தென்காசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செம்ம ஃபேமஸாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிரதர், நீங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பேஜ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க பிரதர்?
6: ஆமாம் பிரதர், நான் இப்போ தென்காசி சைடு தான் மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். பட் திருநெல்வேலி சைடில் இருக்கக்கூடிய பிளேசஸ் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அங்கே இன்னும் கொஞ்சம் நிறைய பிளேசஸ் இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் பாருங்க.
1: சூப்பர் பிரதர், நீங்க இன்னும் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுங்க. அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாக்குறதுக்கு பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிரதர், நீங்க முன்னாடி சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க, என்ன அப்படின்னா, நான் வந்து பார்ட் டைம்ல தான் சோசியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கேன், ஃபுல் டைமா ஒரு ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்களே, உங்க ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியுமா பிரதர் நீங்க இந்த மாதிரி கண்டென்ட் ஜேர்னில சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க?
6: ஆபீஸ்ல கொலீக்ஸ் எல்லாருக்கும் தெரியும் பிரதர், அவங்க என் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தென்காசியே ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க பிரதர், குற்றாலத்தை இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க எல்லாம் நம்ம ஊருக்கு வந்து ஸ்டே பண்ணி உங்களுக்கு நல்லா இருக்கு, கிளைமேட் சூப்பரா இருக்கு, நிறைய பிளேசஸ்ல எல்லாம் அந்த மேக்சிமம் அந்த மலைகள்ல வந்து மிஸ்ட் வந்து கிராஸ் ஆகி போறத நல்லா இருந்து பார்க்கலாம் ஒரு பிளேஸ்ல இருந்தீங்கன்னா. சோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியா சாப்பிட்டீங்க.
1: இதெல்லாம் கேட்கும் போது எனக்கே தென்காசி பக்கம்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது பிரதர் பயங்கரமா.
6: கண்டிப்பா
1: ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா நான் வரேன் பிரதர், வந்து தென்காசிலாம் வந்து சுத்தி பாக்குறேன். நீங்க சொல்ல சொல்ல அப்படியே வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ரொம்ப ஹையாவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நாம இன்னும் தொடர்ந்து நம்ம சிவா பிரதர் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவருமே வந்துட்டு அவரோட சோசியல் மீடியா ஜேர்னியை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கூட சிவா பிரதரும் இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் சோஷியல் மீடியா கிரியேட்டர் நம்ம சிவா பிரதர் இருக்கார்ல, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இவரே தென்காசி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோஸ்லாம் வந்து ரெகுலர் அவரோட கண்டென்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இவரோட ஜேர்னியை நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிவா பிரதர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கு பிரதர். இப்போ சோஷியல் மீடியாக்குள்ளே நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. புதுசாக வரவங்க எதை ஃபேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் உள்ளே வருவாங்க. என்ன அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டிஸ். உங்களுக்கு அந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்துருக்குதா?
4: நிறைய டைம் வந்துருக்கு.
3: அப்படி வந்த நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி பிரதர் ஹேண்டில் பண்ணீங்க?
4: அவங்களோட புரிதல் அவ்வளவுதான் இருக்கு. அவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க, மற்றவங்களை ஹெல்ப் பண்ணிட்டோமான்னு அவங்களுக்கு ஃபீல் பண்ண மாட்டாங்க.

0: அவன் என்ன பேட்ஸ்மேன் போட்டாலும் அதை ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அப்புறம் போக போக எனக்கு அது பெருசா தெரியல, அவங்க அவங்களோட புரிதல் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை இக்னோர் பண்ணிடுவேன்.
1: ஓகே ஓகே ப்ரோ, கண்டிப்பா போவோம். நம்ம சிவா பிரதர் இருக்கிற மைண்ட் செட்ல நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்ல நீங்க கண்டிப்பா வந்து போவீங்க. இப்போ எல்லா சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நெகட்டிவிட்டிஸை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட 90% சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ் அதை ஓவர் கம் பண்ணி தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எது நீங்க வருதோ இல்லையோ கண்டிப்பா அந்த நெகட்டிவிட்டிஸ் வந்து வரலாம். உங்களோட செல்ஃப் அப்பியரன்ஸ் வச்சு வரலாம், இல்லைன்னா உங்களோட கண்டென்ட் வச்சு வரலாம், உங்களோட குவாலிட்டி வச்சு வரலாம். அந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ்லாம் வரும்போது நீங்க சிம்பிளா ஒன்றே ஒன்று பண்ணுங்க. நம்ம சிவா பிரதர் சொன்ன மாதிரி நெகட்டிவிட்டிஸ் வருதா அதை நீங்க பாட்டு கேட்டு அப்படியே ரியாக்ட் ஆகாம நீங்க பாட்டுக்கு போயிடுங்க. அந்த நெகட்டிவிட்டிஸ்ல இருந்து உங்களால் என்ன கத்துக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நெகட்டிவிட்டிஸ்ல இருந்து உங்களால் என்னென்ன விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க ரியாக்ட் ஆகாம வந்தீங்க அப்படின்னா உங்களோட கோல் அப்படின்றத நீங்க ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. இன்கேஸ் நீங்க நெகட்டிவிட்டிஸ்க்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதாவது அடுத்த நாள் உங்களால் கண்டென்ட் போட முடியாமல் வந்து பார்க்கலாம், கண்டென்ட்டை டிலே பண்ணி போடுற நிலைமை கூட வந்து வரலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ரியாக்ட்லாம் ஆகாதீங்க, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஜாபை பார்க்க போயிடுங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களாக வந்து பேசணும். அதை தாண்டி சோசியல் மீடியா கிரியேட்டரான சிவா பிரதர் இருக்கிறார்ல, அவருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு மாசிநாயகம்பட்டியிலேருந்து சதீசனா, அதுக்கப்புறமா தாதகாம்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டிலாம் கால் பண்ணி அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டடாவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்றேன். அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் அப்பப்போ ஈவினிங் ஆனால் மட்டும் மழை வந்துகிட்டே இருக்கு, நீங்கள் வெளியெல்லாம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டிக்காக ரெயின் கோட்டு கூட அதுக்கப்புறம் ஹெல்மெட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணலாமா? பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
1: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
2: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஜி நாகராஜனின் நாளை மற்றொரு நாளே என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். பொன்னுசாமி ஏட்டைய கந்தனை கைது பண்ணி கோர்ட்ல மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்திட்டார். கந்தன் இப்ப குற்றவாளி கூண்டுல நிக்கிறாரு. பொன்னுசாமி ஏட்டையா சாட்சி கூண்டுல நிக்கிறார். பொன்னுசாமி ஏட்டையா மாஜிஸ்ட்ரேட் கிட்ட கந்தன் குற்றம் செய்ததை நேரடியாக அவரே பார்த்ததாகவும், பார்த்த அந்த நேரத்திலேயே அவரை கைது பண்ணினதாகவும், அப்புறம் இங்கே கொண்டு வந்து ஒப்படைச்சதாகவும் வாக்குமூலம் கொடுத்தார். கந்தன் அங்கே இருந்துக்கிட்டு மாஜிஸ்ட்ரேட்டை பார்த்து, ஐயா நான் ஏட்டையாவை குறுக்கு விசாரணை பண்ணணுங்க அப்படின்னார். என்னது, நீ குறுக்கு விசாரணை பண்ண போறியாப்பா, ஏன் வக்கீல் எதுவும் வச்சுக்கலையா அப்படின்னு மாஜிஸ்ட்ரேட் கேட்டார். இந்த கேஸுக்கு எதுக்குங்கய்யா வக்கீல், ஏட்டையா வரும்போதே சொல்லிதானே கூட்டிகிட்டு வந்தாருங்க, நீ குத்தத்தை ஒத்துக்கோ, ஐயா 10-5 ஃபைன் போடுவார், நான் பேசி குறைக்க சொல்கிறேன், கட்டினா விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்தாருங்க, இது எதுக்குங்க வக்கீல், நானே பேசிக்கிறேங்க அப்படின்னார். சரி நீ உன் குறுக்கு விசாரணை ஆரம்பி அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் சொன்னார். கந்தனுக்கு இப்படி போலீஸை குறுக்கு விசாரணை பண்ணுறதுலாம் ரொம்ப அனுபவமான செயல் இல்லை, இதுதான் முத தடவை. அவர் கந்தன் ஆரம்பிக்கிறான், ஏட்டையா உங்கள் பேர் பொன்னுசாமி தானே அப்படின்னு கேட்டான். ஆமாம் என் பேர் பொன்னுசாமி தான் அப்படின்னாரு ஏட்டையா. உங்களை பொடியன் பொன்னுசாமின்னு அப்பப்போ யாராவது கூப்பிட்றது உண்டா அப்படின்னு கேட்டான் கந்தன். அவர் அதுக்கு பதில் சொல்லலை. அவர் மௌனமாக இருந்ததை பார்த்துட்டு மேஜிஸ்ட்ரேட்டு

கந்தனை பார்த்து என்ன கேட்ட அப்படின்னாரு. ஐயா, நம்ம ஏட்டையாவுக்கு ஊரில் பொடியன் பொன்னுசாமின்னு ஒரு பேர் இருக்குதுங்க. என்னது, பொடியன் பொன்னுசாமியா என்று சிரித்து கொண்டே கேட்டார் மாஜிஸ்ட்ரேட். அவர் சிரிக்கவும் அங்கிருந்த வக்கீல்களும் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. வக்கீல்கள் சிரிக்கிறத பார்த்துட்டு அங்கே வந்தவங்க அனைவரும் சிரித்தாங்க.

0: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுப்பிரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சார். அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 April 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதுல

0: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட மேஜிஸ்ட்ரேட்டு, இந்த பாருப்பா, ஊரில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும், அதில் இப்போ கோர்ட்டில் அதை பேசி என்ன, நீ கேட்க வேண்டியது சுருக்கமாக கேளு அப்படின்னு சொன்னார். மேஜிஸ்ட்ரேட் கொஞ்சம் கடுகடுப்பாக பேசினதை பார்த்து எல்லாரும் இப்போ சிரித்தவங்கெல்லாம் அமைதியாகிட்டாங்க. ஐயா, அவரோட பேருக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குங்க அப்படின்னு நான் கந்தேன். என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டார் மேஜிஸ்ட்ரேட். கந்தன் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு, ஐயா, எனக்கும் ஏட்டையாவுக்கும் முன் விரோதம் கொஞ்சம் உண்டுங்க அப்படின்னு சொன்னான். என்ன முன் விரோதம்? இருக்குங்க, அவருக்கும் எனக்கும் முன் விரோதம் இருக்குங்க அப்படின்னு சொல்லவும், நீ தெளிவாக சொல்லலையே, சரி, விரோதம் உனக்கும் அவருக்கும் இருக்கிறது பிரச்சனை இல்லை, அதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டார். சம்பந்தம் இருக்குங்க அப்படின்னு கந்தன் சொன்னான். அதுதான் என்ன சம்பந்தம்னு கேட்குறேன் அப்படின்னாரு. இல்லைங்க, இந்த கேஸுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குங்க அப்படின்னா. சரி, நீ வந்து நேரத்தை கடத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ அவர் வந்து உன்னை குற்றவாளின்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்காரு. நீ குற்றத்தை ஒப்புக்கிறியா இல்லையா, அதை மட்டும் சொல்லு அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் கேட்டார். இந்த கேஸே ஒரு பொய் கேஸுங்க ஐயா அப்படின்னு சொன்னான் கந்தன். சரி, ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி நீ பொருட்காட்சி திடலில் இருந்தியா இல்லையா அப்படின்னு மாஜிஸ்ட்ரேட் கேட்டார். ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி நான் பொருட்காட்சி திடலுக்கு போனேனா இல்லையாங்கிறத விட அவர் அங்கே போனாரான்னு கேளுங்க. ஏன்னா அவர் அங்கே போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆயிட்டாங்க ஐயா, சிட்டி கிளப்னு ஒன்று இருக்குது, அங்கே பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து கூடுவாங்க. இவர் அங்கே தான் வழக்கமாக போவார், இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு கந்தன் சொன்னான். சரிப்பா, சுற்றி வளைச்சி நீ இப்போ கூட்டிகிட்டு வந்த கேஸை பற்றியே பேச மாட்டேங்கிறியே, வேற எதேதோ சொல்கிறியே, சீக்கிரம் நீ வந்து இந்த குற்றத்தை ஒப்புக்கிறியா இல்லையா அதை முடி அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் கேட்டார். நான் சுற்றி வளைச்செல்லாம் பேசலிங்க, இந்த கேஸுக்கு சம்மந்தமாக தான் பேசுகிறேன். ஏட்டையாவுக்கும் எனக்கும் முன் விரோதம் உண்டுங்க, அந்த கோபத்தில் தான் என் மேலே இந்த கேஸை போட்டு கூட்டு வந்திருக்காருங்க அப்படின்னு கந்தன் சொன்னான்.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துட்டு வாமா.
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துட்டு வாமா, போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எரியும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: அப்போ நீ இந்த கேஸ் வந்து மறுக்கிற, இது உன் மேல தப்பா போட்டாங்க, இந்த குற்றத்தை நீ பண்ணல அப்படின்னு மறுக்கிற, சரியா அப்படின்னு மாஜிஸ்ட்ரேட் கேட்டார். ஆமாங்க, இது என் மேல போட்ட பொய் கேஸுங்க, நான் இதை மறுக்கிறேங்க அப்படின்னு சொன்னான் கந்தன். சரி, அப்ப என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கந்தனை மாஜிஸ்ட்ரேட் கேட்டார். என்னைக்குங்க எஜமா அப்படின்னு கேட்டார் கந்தன். கேட்கிறார், ஞாயிற்றுக்கிழமை 18 என்ன நடந்தது அப்படின்னு மாஜிஸ்ட்ரேட் கேட்கவும், ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் நடக்கலீங்களே, வெள்ளிக்கிழமை தான் நடந்ததுங்க அப்படின்னு கந்தன் சொன்னான். என்ன நடந்தது? நானும் அவரும் சந்திச்சுக்கிட்டேங்க அன்னைக்கு தாங்க வெள்ளிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அவரை நான் பார்க்கவே இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் அவரை பார்க்கவே இல்லைங்க அப்படின்னா கந்தன். ஏட்டையா அதுக்குள்ள கொஞ்சம் கோபம் வந்த மாதிரி, ஆனால் கோபத்தை மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி காட்டிக்கவும் முடியல. ஐயா, இவன் சுற்றி வளைச்சு பேசி இந்த கேஸை ஒன்றும் இல்லாத பண்ணுறதுக்கு பார்க்குறான். இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, இவனுக்கு ஊரில் ரொம்ப கெட்ட பேருங்க. வெள்ளிக்கிழமை என்ன வேணால் நடந்துருக்கட்டுங்க, அது வந்து கேஸு கிடையாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை நடந்ததை பற்றி தான் இன்னைக்கு கேஸு, அதை பற்றி பேசுறதுனா பேச சொல்லுங்க அப்படின்னு ஏட்டையா கொஞ்சம் கோபமாகவே சொன்னார். ஏப்பா, ஞாயிற்றுக்கிழமை நடந்ததை பற்றி நீ என்னப்பா சொல்கிற என்று மேஜிஸ்ட்ரேட் கந்தன்கிட்ட கேட்டார். ஐயா, அதை பற்றி நான் சொல்லணுன்னா ஏட்டையாகிட்ட நான் 2-3 கேள்வி கேட்கணுங்க அப்படின்னா. சரி, சுருக்கமாக கேளு அப்படின்னாரு மேஜிஸ்ட்ரேட். கந்தன் ஏட்டையா பக்கம் திரும்பி, உங்களை பொடியம் பொன்னுசாமின்னு யாராவது கூப்பிட்றது உண்டா அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் என்னை கூப்பிட்டதில்லை அப்படின்னு ஏட்டையா சொன்னார். உங்களுக்கு தெரியாமல் யாராவது அப்படி கூப்பிட்டுக்கிறது உண்டா அப்படின்னு கேட்டான் கந்தன். எனக்கு தெரியாமல் யார் என்னை கூப்பிட முடியும் அப்படின்னு ஏட்டையா கேட்டார். உங்களுக்கு தெரியாமல் உங்களை கூப்பிட முடியாதுங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாமல் உங்களை பற்றி பேசும்போது அந்த பேரை பயன்படுத்தலாம் இல்லையா, உங்களை பற்றி பேசும்போது பயன்படுத்தலாம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா அப்படின்னு கேட்டான் கந்தன். ஏட்டையாவுக்கு இதுக்கு பதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் அமைதியாக இருந்தார். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத பார்த்து கொஞ்சம் சிரிப்பு, அந்த சிரிப்பை மறைச்சிக்கிட்டே கேட்டார், ஏப்பா ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிய, அடுத்த கேள்வி இருந்தால் கேளு அப்படின்னார். கந்தன் ஏட்டையா பக்கம் திரும்பி அடுத்த கேள்வியை கேட்டான். போன வெள்ளிக்கிழமைக்கு முந்தின வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6-7 இஸ்மாயில்புரத்தில் ஒரு பாலர் விடுதி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் சௌரிமுத்து டீ கடை, அந்த டீ கடைக்கு நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு கேட்டான்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: ஏதாச்சும் சோழியா போயிருப்பேன், நினப்பில்ல அப்படின்னாரு ஏட்டையா. நீங்க குடியிருக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஏரியா அந்த ஏரியா. அந்த ஏரியாவுக்கு நீங்க போயிருக்கிறீங்கன்னா ஒரு முக்கியமான வேலையாக தான் போயிருக்க முடியும். சும்மா எதுக்கு போறீங்க? நீங்க போற வழியா இருந்தா சும்மா போவீங்க. அப்போ நீங்க தனியா நேரம் ஒதுக்கி அங்க போயிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது முக்கியமான வேலையா இருக்கும், உங்களுக்கு ஞாபகத்திலையும் இருக்கும். சொல்லுங்க அப்படின்னா தந்து. ஏதாவது கேஸ் விஷயமா போயிருப்பேன் அப்படின்னாரு ஏட்டையா. கேஸ் விஷயமா போயிருந்தீங்கன்னா அது என்ன கேஸ்ன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த கேஸ் என்னன்னு சொல்லுங்க ஐயா கிட்ட அப்படின்னா தந்தேன். ஏட்டையா மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து, போலீஸ் உத்தியோகஸ்தர்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக கேள்வி கேட்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு பணிவா விண்ணப்பம் வச்சாரு ஏட்டையா. மேஜிஸ்ட்ரேட் ஏட்டையாவை பார்த்து, கேள்வியில் ஒன்றும் மரியாதை குறைவு இல்லைங்க, நீங்கள் பதில் சொல்லாமல் ஏன் இழுத்தடிக்கிறீங்க? இப்போ அவர் கேட்குற கேள்வி உங்களுக்கு தேவையில்லாததுன்னோ அல்லது அவசியமற்றதுன்னோ நினச்சிங்கன்னா கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உண்டுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள், பதில் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லைன்னு சொல்லுங்கள், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னாரு மேஜிஸ்ட்ரேட். குற்றவாளியை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்கய்யா, அவன் ரொம்ப மோசமான ஆள். மோசமான ஆளுங்கிறத விட அவன் ஒரு புத்திசாலியும் கூட, எதுனா சொல்லி தப்பிக்கவே பார்ப்பான். நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஏட்டையா சொன்னார். அதெல்லாம் பார்த்துக்கத்தானே நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். நீங்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு மேஜிஸ்ட்ரேட். கேஸ் இப்படி நடந்துகிட்ருக்கிற போதே, வழக்கு விசாரணை இருக்கும்போதே, ஒரு காவல்துறை அலுவலர் திடுதிடுதுன்னு வந்தார். பூட்ஸ் சத்தத்தோடு வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நின்று ஒரு சல்யூட் பண்ணிவிட்டு சேரில் அவர் உட்கார்ந்தார். கோர்ட் கொஞ்சம் நேரம் அவருடைய நடவடிக்கையை பார்த்துட்டு மறுபடியும் வழக்கம் போல் இயல்பாக இந்த விசாரணையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. மேஜிஸ்ட்ரேட் கந்தனை பார்த்து, இந்த பாரு, இங்கே கோர்ட்டில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும், நேரத்தை வீணடிக்கக்கூடாது, தேவையில்லாதது பேசவும் கூடாது, உங்கள் ஊரில் வீட்டில் தெருவில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இழுத்துட்டு வந்து இங்கே போடக்கூடாது, இந்த கேஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசணும், புரியுதா அப்படின்னு கொஞ்சம் கடுகடுப்போட சொன்னார். கந்தனுக்கு கொஞ்சம் படபடப்பாக தான் ஆகிப்போச்சு. சரிங்க எஜமா அப்படின்னு கந்தன் சொல்லவும் மேஜிஸ்ட்ரேட், ஆ இன்னும் எதுவும் கேட்க வேண்டியிருக்கா அப்படின்னாரு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: எனக்கு தெரிஞ்சதை நான் கேட்டுறேங்க எஜமா, உண்டு இல்லைன்னு ஏட்டையா சொல்லிருட்டோம் அப்படின்னு சொன்னா கண்ணன். ஆ கேளுங்க அப்படின்னாரு மேஜிஸ்ட்ரேட். அந்த பாலர் விடுதின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவர் தாங்க. அவர் ஒரு நாள் நான் பார்க்கும்போது சொன்னாருங்க, இந்த பொடியம் பொன்னுசாமின்னு ஒரு ஏட்டு இருக்காரு, அவர் அடிக்கடி நம்ம விடுதிக்கு வந்து சின்ன பசங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, இது எதுக்குங்க இந்த வழக்கம் அப்படின்னா, சும்மா தான் இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை யார் தட்டி கேட்குறது, நீ தான் கந்தா அவரை கொஞ்சம் தட்டி வைக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாருங்க அப்படின்னா கந்த. ஏட்டையா மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து, ஐயா இவர் கேஸை விட்டுட்டு எதையோ பேசுகிறாருங்க, கேஸை திசை திருப்புறாருங்க அப்படின்னு கொஞ்சம் சத்தமாகவே பேசினார். ஐயா இந்த கேஸே ஒரு பொய் கேஸுங்க அப்படின்னா கந்த. உடனே ஏட்டையா, சரி பொய் கேஸுன்னு ஆயிடுச்சுல, உண்டு இல்லை ஒத்துக்கிறேன் ஒத்துக்கல அப்படி சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு அதையும் இதையும் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னாரு ஏட்டையா. ஐயா அவருக்கும் எனக்கும் முன்விரோதங்க அப்படின்னா கந்த. முன்விரோதம் யாருக்கு தான் இல்லை, போலீஸ்காரன் யாருக்கு ஏன் நல்லவனாக இருக்க முடியும், எல்லாத்துக்கும் கெட்டவன் தான் அப்படின்னாரு ஏட்டையா. அப்போது புதுசாக வந்த எஸ்ஐ இந்த இன்ஸ்பெக்டர் வேகமாக எழுந்து, ஐயா இவன் ஒரு பேட் கேரக்டர், இவனுக்கும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எப்போவுமே பிரச்சனை தான், இவனை இப்படி நிறைய பேச விட்டு டீட்டெயிலாக விசாரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் ஆனாலும் இந்த கேஸ் முடிக்க மாட்டான், அவனோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி டைம் கொடுங்க ஐயா என்று சொல்லிவிட்டு உட்காந்துக்கிட்டேன்.

கந்தன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, ஐயா போலீஸ் சொல்றதும் சரிதாங்க, அவங்களுக்கும் மக்கள்கிட்ட நல்ல பேர் இல்லைங்க, எங்களுக்கும் மக்கள்கிட்ட நல்ல பேர் இல்லைங்க, அவங்களும் ஏதேதோ தப்பு பண்ணுறாங்க, நாங்களும் ஏதேதோ தப்பு பண்ணுறோம், இதில் யாருங்க முதல்ல குற்றம் சொல்ல முடியும், அவங்களையும் சொல்லலாம் எங்களையும் சொல்லலாம், ஆக மொத்தம் ரெண்டு பேருமே குற்றவாளிங்க தாங்க, நான் குற்றத்தை ஒத்துக்கிறேங்க, ஏதோ சின்ன ஃபைனாக பார்த்து போட்டு விடுங்க அப்படின்னு கந்தன் சொன்னான். எல்லாருக்கும் இந்த கேஸ் ஒரு வழியாக முடிஞ்சுது அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. நாளை மற்றும் ஒரு நாளே என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஜி நாகராஜன் நமக்கு சொல்லும் செய்தி என்ன என்று பார்த்தால், குற்றவாளிகள்லேயும் புத்திசாலிகள் இருப்பாங்க. போலீஸ் தான் புத்திசாலின்னு இல்லை, மேஜிஸ்ட்ரேட்டு தான் புத்திசாலின்னு இல்லை, குற்றவாளிகள்லேயும் இருப்பான். அதனால் அந்த புத்திசாலித்தனத்தை அவன் தப்பு பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்துவான், தப்பிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவான். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் இந்த கதையோட மையமாக நான் நினைக்கிறேன். உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

பாட்டை தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம். பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேறு ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாம்ளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கருக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.

0: ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி கூட இன்னைக்கு நம்ம கூட கௌதம் தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்ததா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கௌதம் கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்துல நம்ம கூட ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் அவங்களோட நலனை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இப்போல்லாம் குழந்தைங்களுக்கே ஒபிசிட்டி அப்படிங்கிற பிரச்சனை வந்து ஏற்படுது. ஸோ சின்ன வயசுலேயே உடல் வந்து ரொம்ப பருமனாக இருக்குது. அவங்க வந்து இந்த உடல் பருமன் அப்படிங்கிற ஒபிசிட்டி ப்ராப்ளம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் மேம்?
1: ஒபிசிட்டிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உள்ள காலங்கள்லாம் அதிகமாகவே இருக்குது. சும்மா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கே வயிறு பெருசாக தெரிகிற அளவுக்கு ரொம்ப கண்டிஷன் வந்து சீரியஸாக தான் போயிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு நோயினால் ஒபிசிட்டி வரலாம். நம்ம அதை வந்து அந்த நோய்களுக்கான ட்ரீட்மெண்ட், இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் அவங்களுக்கு குண்டாகிறதுக்கான சூழல் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த தைராய்டு மாத்திரை எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல் பருமன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பார்த்தோம்னா 95% மேலேயே நோய் இல்லாமல் நம்ம சாப்பாட்டு முறையினால தான் உடல் பருமன் அதிகமாகுது. அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதுல கவனம் வைக்கணும். ஒரு பேலன்ஸ்டு டயட் சாப்பிடணும். ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது. சுகர் வந்து எவ்வளோ பெரும்பாலும் குறைச்சிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. சுகருங்கிறது வெறும் எம்டி கலோரிஸ் தான். சுகர்லேருந்து நம்மளுக்கு எந்த சத்துமே கிடைக்க போகிறதில்ல. நம்ம சும்மா டேஸ்ட்டுக்காக தான் சுகர் சேர்த்துக்கிறோம். அப்போ அந்த இனிப்பை வந்து நம்ம காய்கள் மூலமாக இல்லை பழங்கள் மூலமாக சேர்த்துக்கலாம். பிளெயின் சுகராக சாப்பிட்றது நம்மளுடைய வெயிட்டை அதிகமாக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு நம்ம கான்சியஸாக வந்து குறைச்சிக்கணும். அது என்டையர் ஃபேமிலியுமே ஃபாலோ பண்ணணும். குண்டா இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட மட்டும் சொன்னா கஷ்டம். குடும்பமே சேர்ந்து செய்யணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா மேம், எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விரும்பனே நம்ம குழந்தைங்க கிட்ட மட்டும் இதை இப்ப சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்மளும் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம், அதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இந்த தேவையற்ற பேக்கடு ஐட்டம்ஸ் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றது, இதெல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க மெசேஜ் பண்ணி சொல்லலாம் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787 7 0 107.8 இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ சொல்லுங்கள்.

0: ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாது.
1: நீங்க பெரிய ஆளுன்னு

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவோமா? போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம கௌதம் கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்ப நம்ம கௌதம் கூட பேசிடலாமா? கௌதம், உங்களுக்கு ஸ்கூல்ல எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, சோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுவீங்களா? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
4: கோகோ.

0: வாலிபால், ஹாப்பிங், ரன்னிங்.
1: சூப்பர். அப்போ பிடி பீரியடில் இதெல்லாம் வந்து அப்படியே ஃபில் ஆகிடும். சரி, சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க?
0: நாங்கள் சும்மா ஜோக் அடிச்சுட்டு இருப்போம். அவங்கள பக்கத்தில் அவங்க கிண்டல் பண்ணுவோம்.
1: என்னது, பக்கத்தில் இருக்கவங்களை கிண்டல் பண்ணுவீங்களா? இதெல்லாமா ஒரு விளையாட்டு? சரி, ஓகே, ஜாலியாக இருக்கீங்க. சரி, நீங்கள் தனியாக கிளாஸ்லாம் எங்கேயா போகிறீங்களா?
0: கராத்தே கிளாஸ், பாக்ஸிங் கிளாஸ், ஸ்லாம்.
1: ஓ, மூணு கிளாஸ் போறீங்க. சரி, கராத்தேல நீங்க இப்ப என்ன பெல்ட்?
0: பிரவுன் 3.
1: சூப்பர். மத்த இதெல்லாம்?
0: பாக்ஸிங், ஸ்லாம் இருக்கு.
1: ஓகே ஓகே. சரி, இப்ப நம்ம இந்த தனியா கிளாஸ் எல்லாம் விட்டுட்டு திருப்பி ஸ்கூலுக்கே போவோம். இப்ப நீங்க ஸ்கூல்ல லெசன், திருக்குறள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, ஞாபகம் இருக்கா?
0: தெரியாது. லெசன்ஸ் அவளைக்கு வராது எனக்கு, ஆனால் மேம் நடத்துவாங்க.
1: ஓ, சரி, ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூலில் எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
0: மேக்ஸ் மேம்.
1: மேக்ஸ் மேம், ஏன் குறிப்பாக மேக்ஸ் மிஸ்?
0: அவங்க வந்து இப்போ நம்ம ஒரு பீரியட்னா அதே பிளேஸில் தானே உட்காந்தோம். மேம் வந்து எந்த பிளேஸ்லன்னா உட்காந்து உட்காந்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிக்கலாம். என்னையும் ஃப்ரெண்டையும் படிச்சுக்க சொல்லிப்பாங்க. மத்த எல்லாத்துக்கும் லெசன் நடத்துவாங்க.
1: ஓஹோ, இவ்வளோ சலுகைகள்லாம் இருக்கா? அப்போ சேட்டை பண்ணாலும் மேம் வந்து பெருசாக திட்டமாட்டாங்க. பரவாயில்லையே. சரி ஓகே. அப்போ உங்களுக்கு ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
0: சிஎஸ்.
1: மேக்ஸ் மேம் பிடிக்கும், சிஎஸ் தான் பிடிக்கும்ன்றீங்க. நான் கூட மேக்ஸ் பிடிக்கும்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஏன் சிஎஸ் ரொம்ப பிடிக்கும்?
0: ஏன்னா நாங்கள் லேப்டாப்பில் டைப் படிக்கலாம், ட்ராயிங் அறியலாம்.
1: சரி ஓகே ஓகே. நீங்கள் அப்படி வரீங்க லேப்டாப் சம்மந்தமாக எனக்கு வந்து பிடிக்கும்னு. சரி, நீங்கள் தனியாக கிளாஸ்லாம் போகணும்னு சொன்னீங்கல்ல, ஸோ கிளாஸில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
0: ரோஹித், மௌலி, அதுக்கப்புறம் தமிழ், ரணேஷ், சஞ்சயனா, கிஷோர்னா, அவ்வளோதான்.
1: அவ்வளோதான். சரி ஓகே. இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கீங்க. அப்போ தனியாக கிளாஸ் போகிற இடத்துலையும் ஜாலியாக தான் இருக்கும் போல. சரி, வீட்டுக்கு வருவோம். வீட்டில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்?
0: அம்மா அப்பாவை.
1: மம்மி டேடி ரெண்டு பேருமே. சரி, மம்மி சமைக்கிறதுல எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
0: ஃப்ரைட் ரைஸ்.
1: ஃப்ரைட் ரைஸ். ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் எடுத்துகிட்டு போவீங்க?
0: ஃப்ரைட் ரைஸு, ரச சாப்பாடு, இன்னும் நிறையா இருக்கு.
1: இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு இப்போ டைம் பத்தாதுன்றீங்க. சரி ஓகே ஓகே. சரி, நீங்கள் டூருக்கெலாம் போயிருக்கீங்களா?
0: ஸ்கூலில் போனதில்ல. வீட்டிலனா சென்னை, மெட்ரா, ஏற்காடு, அதுக்கப்புறம் பொம்மேடு, அதுக்கப்புறம் மன்னார்பேட்டைன்னு சொல்லுவாங்களே அது.
1: இத்தனை பிளேஸ்க்கு போயிருக்கீங்க. சரி ஓகே ஓகே. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கௌதம் கிட்ட பேசலாம். ஸ்டேடி உண்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ

0: எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: மஞ்சத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், தேங்காய்பால் 1/2 கப், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, மிளகுத்தூள் நமக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், லைட்டாக கொத்தமல்லி இலை, இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி அது கூட வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அடுத்ததாக மசாலா ஐட்டம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். ஸோ சிக்கன் வேகும் போது லைட்டாக தண்ணி ஊற்றி வேக விட்டுறணும். ஒரு 7 மினிட்ஸ்க்கு வேக விட்டாலே இந்த கொத்துக்கறி வந்து ரெடி ஆகிடும். அண்ட் அது கூடவே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே ஊற்றி நல்லா ஒரு 8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறணும். இப்போ நல்லா வந்து வெந்து வந்துருக்கும் சிக்கன். ஸோ இதை வந்து லைட்டாக மிளகுத்தூளும் கொத்தமல்லி இலையும் மேலே சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து இறக்கி வச்சிடணும். அடுத்ததா இப்போ நம்ம இதை பணியாரத்துக்குள்ளே எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். எப்பயும் போல் நம்ம வந்து பணியாரக்கல் வச்சு எப்பயும் போல் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி கம்மியாக மாவு ஊற்றி இந்த சிக்கனை வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து உள்ளே வச்சு அந்த பணியாரத்தை நம்ம மூடிடணும் மாவு ஊற்றி. இப்போது முன்னாடி பின்னாடி நல்லா வெந்த வாட்டி எடுத்தோம்னா சிக்கன் ஸ்டஃப்டு கொத்துக்கறி பணியாரம் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷு டிஃப்ரெண்ட்டாகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் அது உள்ளார ஸ்டஃப் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், வெளியில் வராமல் இருக்கும். ஸோ தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா வெளியில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இந்த ஒரு டிஷ்ஷை பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா வைங்களேன், காலி பண்ணி தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான பாட்டை தொடர்ந்து அடுத்ததான் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ கூட இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. மலையோரம் வீசும் காற்று சோனா எஃப்எம் நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கௌதம் தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அடுத்ததாக இப்போ கௌதம் கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜெயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைங்களோட அந்த கற்றல் திறனெல்லாம்

0: மேம்படுத்துறதுக்கு என்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். நாம் இப்போ குழந்தைங்களோட அந்த லேர்னிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி, அதாவது நம்ம சைட்லேருந்து இன்புட்டாக கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் மேம்?
1: முதல்ல மாணவர்களை நல்லா அப்சர்வ் பண்ணணும்ப்பா. அவங்களுடைய இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம கற்றல் திறனையே அனலைஸ் பண்ணுவோம், அசஸ் பண்ணுவோம். எப்படின்னா, ஒரு சில பிள்ளைகளுக்கு ஆடியோ விஷுவல் காமிச்சா ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஃபீல்டு ட்ரிப் மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போகணும், ஒரு சிலருக்கு கிளாஸை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போய் பாடம் நடத்தணும், ஒரு சிலருக்கு ப்ளேவேவ் மெத்தடில் பண்ணணும், அது யூஸ் படுத்திக்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக டிஎல்எம், பிள்ளைகளுக்கு டிஎல்எம் ஃப்ளாஷ் கார்டு, போர்டு, கலர் சாக் பீஸு, சார்ட்டு, அடுத்தது மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து ஏதாவது ஒன்று, அப்போ தான் பிள்ளைகள் நார்மலாக முன்னாட்டாக நம்ம பாடம் நடத்துறத விட ஸ்பெஷலாக கவனிப்பாங்க, ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிஸ், இப்போலாம் செல்ஃபோன் இருக்குது, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, இதெல்லாம் யூஸ் படுத்தி நம்ம மாணவர்கிட்ட அவங்களுடைய திறனை மேம்படுத்துறதுக்கு நம்ம ஸ்டிக் பண்ணிடுவோம். கண்டிப்பாக
0: மேம். முதல்ல அந்த கான்சன்ட்ரேஷனை கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறமா அவங்களோட அந்த லேர்னிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ மேம். ஓகே, இப்போ நம்ம வந்து கௌதம் கூட பேசிடலாமா? கௌதம், நீங்கள் வந்து எத்தனை ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணுன்னு சொன்னீங்க, ஸோ வீட்டில் டூர்லாம் கூப்பிட்டு போனாங்கன்னு சொன்னீங்க, அந்த ஊருங்கள்லாம் உங்களுக்கு எந்த ஊர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஃபேவரட் எது?
2: சென்னை.
0: சென்னை, சரி. சென்னையில் என்ன நல்லா சுற்றி பார்த்தீங்க?
2: அங்கே நைட் ஒரு பீச்சுக்கு போனோம், அதில் விளையாண்டோம், காலையில் பீச் போனாலும் தண்ணியில் விளையாண்டோம், அதனால
0: சூப்பர். அப்போ செம்ம ஜாலியாக சென்னையில் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, சரி ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வீட்டில் சிஸ்டர் பிரதர்லாம் இருக்காங்களா?
2: சிஸ்டர் ஒன்று இருக்காங்க, அவங்க நேம் வந்து ரியஸ்கி.
0: ஓ சிஸ்டர், சரி. நீங்கள் சிஸ்டர்லாம் விளையாடுவீங்களா ஈவினிங் டைமில் இந்த ஸ்கூல் விட்டு வந்த வாட்டிலாம்? ஏன்?
2: அவங்க வந்து ரூடாகவே நடந்துப்பாங்க.
0: அப்படியா?
2: ஆனால் ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டு ஆனால் அப்பா விளையாடுவோம்.
0: ஓ, என்ன தான் திட்டிக்கிட்டாலும் நாங்கள் வந்து லாஸ்ட்டாக ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படின்றத சொல்லிட்டீங்க, சரி ஓகே. அது மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப ரொம்ப குட். ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
0: ஓகே, அந்த அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாட்டா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க. நான் இப்போ இங்கேருந்து டாட்டா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.
3: அவளை

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, நான் எப்பவும் போல சூப்பரா இருக்கேங்க, நீங்களுமே சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச K2 அப்படின்ற ஒரு மலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆனா அதை விட குறைவா பேசக்கூடிய ஒரு சிகரத்தை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச K2 அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, நம்ம காரகோரம் மலைத்தொடரை பற்றி ஏற்கனவே பேசியிருப்போங்க. அந்த காரகோரம் மலைத்தொடரில் தான் இந்த K2 சிகரமும் இருக்குது. அது பக்கத்துலேயே இருக்கிறது தான் K12 அப்படின்ற சிகரம், அதாவது K12. காரகோரம் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப உயரமான சிகரம் இது தாங்க. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் 7,428 மீட்டருங்க. உலகத்தில் உயரமான சிகரங்களில் முக்கியமான ஒரு சிகரம் இந்த சிகரம். இந்த மலை சால்டோரோ மலைத்தொடரில் ரெண்டாவது உயரமான சிகரம். சியாச்சின் பனிப்பாறைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிகரம். அதனால இந்த இடம் ரொம்பவுமே ரிமோட்டான பகுதியாக இருக்குங்க, அதாவது மனிதர்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த மலையை சுற்றியுமே பெரிய பெரிய பனிப்பாறைகள், கடுமையான குளிர், காத்தோட வேகமும் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து இதை ஒரு சர்வைவல் ஜோனாக மாற்றுதுங்க. இந்த மலையை ஏறுறது ரொம்ப பெரிய சவாலுங்க. எவ்வளோ பெரிய மலையேற்றம் செய்யக்கூடிய அனுபவம் வாய்ந்தவங்களாக இருந்தாலுமே சவாலான ஒரு மலைன்னு தான் சொல்லுவேன். முதல்ல வெற்றிகரமாக இங்கே ஏற்றம் நடந்தது எந்த டைமில் தெரியுமா? 1974 வருஷத்தில். ஆனால் கிளைம் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராஜடியுமே இருக்குங்க. ஜப்பான்லேருந்து இந்த மலையை ஏற வந்தவங்க வந்துட்டு உச்சியை அடைஞ்சிட்டாங்கங்க. உச்சியை அடைஞ்சதுக்கப்புறம் இறங்கும்போது விபத்தில் உயிரிழந்துட்டாங்க. இது ஒரு சோகமான விஷயம்னு கூட சொல்லலாம். இந்த மலையை அதுக்கப்புறமா சில முறை ஏறினாங்கங்க. அதிகமான பீப்புள் ட்ரை பண்ணாத இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன தெரியுமா? இந்த கடுமையான வானிலையும் சியாச்சின் பகுதியில் மிலிட்ரியோட பிரசன்ஸும் தான். இந்த இடம் ஒரு அட்வென்ச்சர் ஸ்பாட் மட்டும் இல்லைங்க, இந்திய இராணுவத்துக்கு முக்கியமான ஒரு பகுதியாகவுமே இருக்குது. 1985 எவரெஸ்ட் எக்ஸ்பெடிஷன் ட்ரைனிங்க்கு இந்த மலை பயன்படுத்தப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய இயற்கை ரொம்ப அழகானது தான், ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய அபாயம் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? நேர்களே, K12 மலை ஒரு சிகரம் மட்டும் இல்ல, ஒரு சவால். ஒரு மனிதனோட தைரியத்தையும் லிமிட்டையும் சோதிக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க. இந்த மாதிரி இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கு ஒரு உண்மை புரியும், இயற்கை எப்பயுமே பெருசு அப்படின்னு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? சுவாரஸ்யமா இருந்தாலும் கஷ்டமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க இந்த மலையில. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 April 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் 69 கிராமங்கள் இருக்குங்க. 69 கிராமங்களுக்கும் நம்ம நேராகவே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் கடைசியாக நான் வந்து ஏற்காடுக்கு போயிருந்தப்போ ஹானஸ்ட்ராஜ் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேங்க. அப்போ அவர்கிட்ட ஏற்காட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸை பற்றியும், விலைவாசி பற்றியும், விவசாயம் பற்றியும், சுற்றுலா மற்றும் திருவிழாக்கள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது இல்லையா, நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. இதோ உங்களுக்காக அவர் சொன்ன விஷயங்கள் அவரோட குரல்லையே.
4: வணக்கம் ப்ரோ.
5: வணக்கம் ப்ரோ.
4: பேர்
5: ஹானஸ்ட்ராஜ்.
4: ஹானஸ்ட்ராஜ் எந்த ஊர் ப்ரோ?
5: ஏற்காடு தான்.
4: ஏற்காட்டில் என்ன கிராமம்?
5: ஜெரினாக்காடு.
4: எத்தனை வருஷமா?
5: நான் பிறந்த வளர்ந்தது எல்லாமே இங்கே தான்.
4: எத்தனை வயசு ஆகுது?
5: எனக்கு 32.
4: ஸோ சின்ன வயசில் இருந்த கிளைமேட்டுக்கு இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு என்ன மாதிரியான வித்தியாசம்?
5: ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இருந்தப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த டைம் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
4: எதனால இருந்த?
5: ஐ திங்க் வந்து அந்த காலநிலை மாற்றம்னு வாங்க, அதனால இருக்கலாம்.
4: சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த விலைவாசி அந்த எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு? நீங்கள் கடை வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களா?
5: கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஹில் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ரேட்டு அதிகமாக தான் இருக்குது. கீழேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தால் தான் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஓகே, நார்மல் தான். மேக்ஸிமம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து காஃபி, பெப்பர், எஸ்டேட்டு தான், விவசாயம் தான் இங்கே ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கூலி தொழிலில் வந்து கட்டடம் அந்த மாதிரி தான். காஃபி, பெப்பரு அது மட்டும் தான்.
4: இங்கே ஃபேமஸான திருவிழா அப்படின்னா
5: சிவராயன் டெம்பிள் மோஸ்ட்டு மஸ்ட்டு. ஏற்காடு ஃபுல்லாகவே 68 கிராமமும் இருப்பாங்கன்னா அங்கே தான். சூப்பராக இருக்கும், தேரை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். அப்படியே தேர் வரும்போதே நம்மளே அங்கே போய் நின்றுன்னா அந்த சாமியை பார்த்தோம்னா ஒரு பீஸ்ஃபுல் மைண்டு வரும்.
3: ரொம்ப தெளிவா பொறுமையா நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு ஹானஸ்ட்ராஜ் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா, இவ்வளவு விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. தொடர்ந்து நேயர்களே, ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்இன் 9787-707-8 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்ட நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடலுக்கு பிறகு.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வர போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மண்வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாஎஃப்எம் 107.8
2: சோனாஎஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: அருமையான பாடல் வரிகள் கொண்ட சுதந்திர கலைஞர்களோட பாடலை தான் கேட்டுட்டு வந்திருக்கீங்க நேயர்களே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். இன்னைக்கு ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மதுர் கிராமத்தில் பாடின சில நாட்டுப்புற பாடல்களை தாங்க கேட்க போறோம். அங்க சிந்தாமணி அக்கா ரொம்ப அருமையா நாட்டுப்புற பாடல்கள், கும்மி பாடல்கள் எல்லாமே பாடினாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு குழுவுமே வச்சிருக்காங்க இந்த பாடல் பாடுறதுக்காகவே. அவங்க எப்படி பாடுறாங்க, என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க.

0: Kumiyalena,
1: purkalangana,
0: moresongayalena, kumiyalena, yalena, kumiyalena,
1: purkatengaya,
0: sanasamayalena, kumiyalena, yalena, kumiyalena.
2: ரொம்ப அருமையா இருக்குல்ல சிந்தாமணி அக்கா, ரொம்ப அருமையா அவங்களோட குழுவை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பாடின பாடல் அந்த ஏழை இலக்குமி ஏழேலோ, ஏழை இலக்குமி ஏழேலோன்னு அந்த பாடல்லயே நிறைய விஷயங்கள் அவங்க சொல்ல வராங்கங்க. அந்த பாடல் சில அர்த்தங்கள் கொண்டதாகவுமே இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, இதோ கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். நம்ம நிகழ்ச்சியோட இந்த 4வது பகுதியில ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பத்தி தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு பிளெக்சிபஸ் பெக்குள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய குதிக்கும் சிலந்தி, அதாவது ஜம்பிங் சிலந்தியை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆனா நம்ம கவனிக்காத ஒரு சின்ன ஹீரோ தாங்க இந்த ஜம்பிங் ஸ்பைடர். செவுத்துக்கு மேலே ஜன்னலுக்கு பக்கத்தில் டியூப்லைட்டோட பக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இது ஒரு ஜம்பிங் ஸ்பைடர் வகை சிலந்தி, வலைய பின்னாது குதிச்சு குதிச்சு வேட்டையாடும், ரொம்ப சிறந்த பார்வை கொண்டதாக இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டியே அதோட பேர்லேயே வந்துருச்சுங்க, ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணுறது தான். நைட் நேரத்தில் டியூப்லைட்டுக்கு பக்கத்தில் பூச்சிகள் இருக்கும் இல்லையா, அப்போது சுவரில் இருந்த இந்த சிலந்தி மெதுவாக பக்கத்தில் போய் சடனாக குதிச்சு பூச்சியை பிடிச்சிடுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இதுக்கு ஏன் இவ்வளோ அக்யூரசி அப்படின்னா, அதோட பார்வை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், டார்கெட் அப்படியே லாக் பண்ணி இதுதான் நம்மளோட டார்கெட், இந்த டார்கெட்டை நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும். அதோட உடம்போட லென்த்தை விட பல மடங்கு ஜம்ப் பண்ணுவாங்க. ஒரு ஸ்னைப்பர் மாதிரின்னு வச்சுக்கலாமே. அதே மாதிரி இந்த சிலந்தி அதிகமாக எங்கே இருக்கும் தெரியுமா, வீட்டோட சுவரில், ஆஃபீஸ் பில்டிங் விண்டோஸோட எட்ஜில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, லைட் அட்ராக்ட் ஆகக்கூடிய பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு இந்த இடம் தான் அதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி சிட்ரஸ் தோப்புகள், அதாவது அந்த எலுமிச்சை பழம்லாம் சிட்ரஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தோப்புகள், அப்புறம் பருத்தி வயல்கள், இங்கே கூட இது இருக்கும். அப்புறம் வந்துட்டு பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்டு பயிர்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு இயற்கையான தீர்வு தான் சொல்லலாம். இந்த சிலந்தி என்ன தெரியுமா சாப்பிடும், ஈ, கொசு, சின்ன சின்ன பூச்சிகள், மற்ற சிலந்திகளை கூட சில சமயம் சாப்பிடுமா. ஒரு ஸ்டடிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சிலந்தி 16 வகையான பிரே சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இது தன்னை விட பெரிய சிலந்தியை கூட சாப்பிடுமாங்க. அட்டாக் பண்ணி ஈஸியா வந்துட்டு தன்னை விட பெரிய இரையுமே வந்துட்டு சாப்பிட முடியும்னு சொல்றாங்க. இதில் ஃபீமேல், அதாவது பெண் ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா சுமாராக 35-60 முட்டைகளை இடுது. இதை வந்துட்டு சேஃபான இடத்துல பாதுகாக்குமா. எங்கெங்கெல்லாம் முட்டையிடும் அப்படின்னா, இந்த பாறைகளோட இடுக்கில், பாறையோட அந்த வெடிப்பில், அப்புறம் வந்துட்டு இந்த கதவுகள் ஜன்னல் அந்தளோட இடுக்கில் வந்துட்டு இதோட முட்டைகள் வந்துட்டு இருக்குமாங்க, இதோட கூடு இருக்குமா. இது மனிதர்களுக்கு ஆபத்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. இது வந்து கடிக்கிறது வந்துட்டு ரேரானது தான். அப்புறம் வந்துட்டு இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, கொசுக்களை கண்ட்ரோல் பண்ணும், ஈகோசிஸ்டமை பேலன்ஸாக வச்சுக்கும், அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் கண்ட்ரோலாக யூஸ் ஆகுங்க. நீங்கள் பயப்படுற சிலந்தி உண்மையிலேயே உங்களை பாதுகாக்குது, கொசு பூச்சி எல்லாமே குறைக்குது. நேயர்களே, இயற்கையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹீரோக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்களை பற்றி தான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உலகத்தில் சில மக்கள் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை நகரங்களில் இருக்காது, காடுகளுக்கு நடுவில் இயற்கைக்கு மத்தியில் இருக்கும். அந்த வாழ்க்கை ஈஸியானது இல்லைங்க, ஆனா உண்மையானது. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விச்சி மக்களுமே அந்த மாதிரியான வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. தென் அமெரிக்காவோட அர்ஜென்டினா பொலிவியா பகுதியில் பெர்மெஜோ, பில்கோமாயா ஆறுகளுக்கு பக்கத்துல காடுகள்லயும் வறண்ட நிலங்கள்லயும் வாழக்கூடிய மக்கள் தான் விச்சி மக்கள். நேர்களே, விச்சி மக்கள் தங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க தெரியுமா? விச்சி, அதாவது விச்சினாலே வந்துட்டு அதுக்கு அர்த்தம் மக்கள் தானாங்க. அது ஒரு பேர் மட்டும் இல்லைங்க, அது ஒரு அடையாளமும் கூட. ஒரு காலத்துல அவங்க நாடோடிகளா வாழ்ந்திருக்காங்க, காடுகளுக்குள்ள சுதந்திரமா இருந்திருக்காங்க, மீன் பிடிச்சிருக்காங்க, வேட்டையாடி இருக்காங்க, தேன் பழங்களை பறிச்சு சாப்பிட்டுருக்காங்க, இயற்கையிலிருந்து கிடைச்சத வாழ்க்கையா மாத்திருக்காங்க. அவங்களோட வீடுகள் கூட இலைகள் கிளைகள் சூடான காலநிலைக்கு ஏத்த மாதிரி சிம்பிளா ஸ்மார்ட்டா இருந்திருக்குங்க. சமூக வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாருமே ஒன்னா இருப்பாங்களாம், குழுக்களா வாழ்வாங்களாம், திருமணத்துக்கு அப்புறம் கூட ஆண் பெண்ணோட குடும்பத்தோட சேர்ந்து வாழ்வாங்களாம். இது ஒரு சொசைட்டி இல்ல, இது ஒரு கனெக்ஷன் சொல்லலாம். ஆனா நேர்களே, இந்த அமைதியான வாழ்க்கை எப்பயுமே அமைதியா இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. காலம் மாறிடுச்சு, வெளி உலகத்துல இருந்து மக்கள் வந்தாங்க, நிலங்களை கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க, காடுகள் வெட்டப்பட்டது, விவசாய நிலங்களா மாத்தப்பட்டது, சோயா பயிர்கள், பெரிய தொழில்கள் எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சது. இதனால என்ன நடந்தது அப்படின்னா, விச்சி மக்கள் தங்களோட நிலத்தை இழந்துட்டாங்க, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. காடுகள் அழிக்கப்படும் போது அது மரங்களோட இழப்பு மட்டும் இல்லைங்க, அது ஒரு இனத்தோட வாழ்க்கை இழப்புன்னு கூட சொல்லலாம். ஆனா விச்சி மக்கள் அமைதியா இருந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. அவங்க போராடினாங்க தங்களோட நில உரிமைக்காக, தங்களோட வாழ்க்கைக்காக. 2020 கூட மனித உரிமைகள் நீதிமன்றம் அவங்களுக்கு ஆதரவா தீர்ப்பளிச்சதுங்க. இது ஒரு வெற்றி, ஆனா போராட்டம் இன்னமுமே முடிவடையல. நேர்களே, விச்சி மக்கள் நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? நிலம் இல்லாம வாழ்க்கை இல்ல, இயற்கை இல்லாம மனிதன் இல்ல. இந்த உலகம் எவ்வளவு மாடனானாலும் இந்த சிம்பிளான உண்மை மாறவே மாறாதுங்க. கண்டிப்பாங்க, நம்ம என்ன நினைச்சாலுமே சரி, நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்ம இயற்கையையும் சேர்த்து பாதுகாக்கணும். அப்பதான் நம்மளோட வருங்காலத்துக்கு கண்டிப்பா ஏதாவது ஒன்று துணையா கொடுத்துட்டு போக முடியுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நம்ம சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நேரத்தில் உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேங்க. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் 1000 நிகழ்வுகள் நடக்கும். அதில் சில நிகழ்வுகள் மட்டும் ஒரு நினைவுகளாக நம்ம மனசில் வந்து இருக்கும். நம்ம மனசில் இருக்க நினைவுகள் ஒரு அனுபவங்களாகவும் நமக்கு வந்து இருக்குங்க. இந்த அனுபவங்கள் ஒரு கதையாக வெளிவரும்போது, எல்லாரோட அனுபவங்களும் ஒரு கதையாக வெளிவரும்போது அது எல்லாருக்குமே ஒரு பாடமாகவும் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி இன்றைக்கி ஒருவருடைய ஒரு வெற்றி கதையை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது பொதுவாக பெரியாளாகணும் அப்படின்னா சென்னை, மும்பை, அமெரிக்கா இந்த மாதிரி இடங்களில் பிறந்தால் தான் பெரியால் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க. இன்றைக்கி நான் யாரை பற்றி சொல்ல போகிறனோ, அவர் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது மிகப்பெரிய அளவில் அவருடைய பிஸ்னஸில் சாதனை பண்ணியிருக்கார், ஷிவ் நாடா. அவரோட ஒரு கதையை தாங்க இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். அவரோட நேட்டிவ் தூத்துக்குடி. தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு சின்ன கிராமம், மூளைப்பொலி அப்படின்ற ஒரு கிராமங்க. அங்கே சிவசுப்பிரமணியம், வசுந்தரா தேவி அவங்களுக்கு வந்து மகனாக பிறக்கிறாங்க, சிவநாடா. இவரோட பள்ளி படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கும்பகோணம் டவுன் மேல்நிலை பள்ளியில் தாங்க படிக்கிறார். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி கல்லூரியில் இன்ஜினியரிங் முடிக்கிறாருங்க. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து தமிழ்நாட்டுக்குள்ளாரியே படித்து வளர்ந்த ஒருத்தர் தான் இவர். ஒரு கட்டத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிறார். அந்த ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலை எண்ணுக்கு அனுப்பலாம். நம்ம நிலை எண் 9787710708. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுருங்க.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டிலேயே கல்லூரி முடித்து ஒரு கட்டத்தில் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு பிஸ்னஸ்மேன், அவரோட ஒரு வெற்றி கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேங்க. ஷிவ் நாடா. அவரோட ஆரம்ப கட்டம் அப்படின்னா பிஎஸ்ஜி காலேஜ் கோயம்புத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா அவரோட கல்லூரி வாழ்க்கையை வந்து முடிக்கிறாருங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் முடித்த உடனே எல்லாருமே வேலைக்கு போவாங்க இல்லைங்களா, அவருமே வந்து வேலைக்கு தான் போகிறாரு. புனேவில் இருக்கக்கூடிய வால்சந்த் கூப்பர் என்ஜினியரிங் நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு வேலையில் வந்து சேர்றாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து மனசில் ஒரு எண்ணம் இருந்தது, என்ன அப்படின்னா, நாம் வந்து இன்னொருத்தங்கக்கிட்ட வேலை செய்கிறத விட நாம்ளே ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம், நாம்ளே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திங்க் பண்ணுறாருங்க. அவரோட வேலையை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாருங்க. அந்த கம்பெனியோட பேர் மைக்ரோ கார்ப் அப்படின்ற ஒரு சின்ன கம்பெனி, ரொம்ப சின்ன கம்பெனி.

அந்த கம்பெனியை அன்னைக்கு எவ்வளோ ஒரு பணத்தை வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். 1976 187,000 ரூபா அதில் தான் அந்த ஒரு HCL அப்படின்ற அந்த ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளோதான் முதலீடுங்க. அதிலிருந்து இன்னைக்கு அவர் அடைஞ்சிருக்க உயரம் ரொம்ப மிகப்பெரியது அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: டேய் பாத்துரா, இன்னும் ரெண்டடி தள்ளி போனா கிணத்துல விழுந்துருவேன்.
1: சயின்டிஸ்டோட வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா.
0: மச்சான், நீ எப்பயுமே இப்படிதானா இல்ல எப்பயாவது தான் இப்படியா?
1: என்னடா
0: இல்லடா, எப்ப பார்த்தாலும் சம்பந்தம் இல்லாமயே பேசுறியடா.
1: இவ்வளவு பேசுறியே, நான் உன்னு கேட்கவா?
0: சரி கேளு.
1: கிணத்துல கள்ள தூக்கி போட்டா ஏன்டா முழுகுது?
0: ஏன்டா முழுகுது?
1: ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாது.
2: அண்ணே, நீங்க பெரிய ஆளுன்னு.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள்

கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படி இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனுடைய ஒரு வெற்றி கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஷிவ் நாடார், அவரோட நேட்டிவ் தூத்துக்குடி மாவட்டம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு வில்லேஜ். அங்கேருந்து தமிழ்நாட்டிலே படித்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து ஒரு கட்டத்தில் வேல்டியே திரும்பி பார்க்குற அளவுக்கு அவருடைய பிஸ்னஸ் இருந்ததுங்க. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அந்த HCL அப்படின்ற அந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நண்பர்களோட மைக்ரோ கார்ஃப் அப்படின்ற ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பித்து பிஸ்னஸ் பண்ணாருங்க. அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1976 பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறப்ப அதோடய முதலீடு 187,000 ரூபாய். அதற்கப்புறம் அதோட அந்த முதலீடோட அவருடைய விடாமுயற்சியும் அவரோட உழைப்பும் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஐடி ஃபீல்டு, அந்த ஃபீல்டெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ரொம்ப ட்ரெண்டெலாம் வந்து இல்லைங்க. அப்போயே வந்து அதில் வந்து அவருடைய அந்த பயணம் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா அவரோட பிஸ்னஸில் அவர் வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா ஏதாவது சமுதாயத்துக்கு வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்றதுல அதிகமான ஒரு கவனம் செலுத்தக்கூடியவராக இருந்தாருங்க. சென்னையில் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறாரு, SSN அப்படின்ற பொறியியல் கல்லூரியை ஆரம்பிக்கிறாருங்க. இதில் நிறைய அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து அறக்கட்டளை மூலிமா நிறைய உதவிகளையும் செஞ்சு தராருங்க. தொடர்ச்சியாக அவருடைய அந்த பயணம், அந்த பயணத்துக்கு கிடைச்ச ஒரு வெகுமதி அப்படின்னா ஒரு பிரபல பத்திரிகை இவரை பார்த்து வியர்ந்து ஆசிய அளவில் மனிதநேயமிக்கவர் அப்படின்ற ஒரு விருதை வந்து இவங்களுக்கு கொடுத்து கௌரவிக்கிறாங்க. இவரோட பர்சனல் லைஃப், இவரோட மனைவி பெயர் கிரண், அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ரோஷினி அப்படின்ற ஒரு மகள் இருக்கிறாங்க. அந்த மகள் HCL நிறுவனத்தை வந்து பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலில் கேட்டு வந்துடுங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடிய சிவநாடர் அவர்களுடைய அந்த வெற்றி கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அவருடைய பிஸ்னஸ் வந்து இருக்குங்க. அதாவது ஒரு நல்ல வாஸ் அப்படின்னா அவங்ககிட்ட எல்லாருமே அந்த கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, இல்லை சம்பளம் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா சம்பளம் அதிகமாக கொடுத்து அதே நேரத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கார்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்கிறாருங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுற அந்த ஊழியர்களை ஃபாரின் டூர்லாம் கூட்டிகிட்டு போகிறது அவருடைய வழக்கம். இது எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவருடைய தொழிலாளர்களை நல்லா பார்த்துக்கிறதுனால அவருடைய கம்பெனி சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர் வந்து புகழ்ந்துட்டும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவருக்கு கிடைச்ச அந்த விருதுகள் அப்படின்னா இந்திய அரசுடைய பத்மபூஷன் விருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் எக்ஸலன்ஸ் விருது, அதற்கப்புறம் வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னு சொல்லிட்டு இவரை தேடி பல விருதுகள் அந்த வண்ணம் இருந்ததுங்க. ஒரு சின்ன கிராமத்தில் ஆரம்பித்த வாழ்க்கை, அவரோட நேட்டிவ் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்னா சென்னையில், மும்பையில், அமெரிக்காவில் அந்த மாதிரி இடத்துல பிறந்தால் தான் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் நிறைய பேருக்கு வந்து இருக்குங்க. அதை மாற்றி அமைச்சு, அதாவது இவருடைய நேட்டிவ் வந்து ஒரு சின்ன கிராமம் தூத்துக்குடியில் திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அங்கேருந்து வேல்டியை திரும்ப பார்க்க வச்சுருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே நிறைய டைம் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் ஆரம்பித்த வாழ்க்கை ஒரு கட்டத்தில் இந்தியாவுடைய மூணாவது மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்படின்ற ஒரு நிலைக்கும் வராருங்க. தொடர்ந்து இவரோட அந்த வெற்றி கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல் தாங்க வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த பாடல் கோட் பண்ணலாம். நீங்கள் கோட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறுங்க. ஜாலியாக அந்த பாட்டை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ஷிவ் நாடார் அவரோட அந்த வெற்றி கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் இவர் கம்பெனி ஆரம்பித்தப்ப யூபி அரசோட இணைஞ்சு தாங்க கை கோர்த்தார். அப்போ அரசு போட்ட ஒப்பந்தப்படி நிறுவனத்தோட பெயரில் ஏதோ ஒரு வகையில் அரசு நிறுவன அடையாளம் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். அதனால தான் உத்தரப்பிரதேச எலக்ட்ரானிக் கார்பரேஷனோட இணைஞ்சு இந்துஸ்தான் கம்ப்யூட்டர் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு HCL வந்து அந்த பேரை வச்சாங்க. ஆரம்ப முதலீட்டில் உத்தரப்பிரதேச அரசோட பங்கு வெறும் 26% தான், மீதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருது. அதுக்கப்புறம் இன்னும் சில ஆச்சரியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய முரண் அப்படின்னு கூட சொல்லலாங்க, இந்தியாவோட மிகப்பெரிய கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் ஐடி அந்த ஒரு விஷயத்தை உருவாக்கினவர் வந்து இவர். ஆனால் கம்ப்யூட்டர் அந்த கீபோர்டில் வந்து இவருக்கு டைப் பண்ண தெரியாதாங்க. இதை வந்து அவரே நிறைய பேட்டிகளில் வந்து ஜாலியான ஒரு விஷயமாக வந்து சொல்லியிருக்காரு. அதாவது எனக்கு டைப்பிங் தெரியாது, ஆனால் கம்ப்யூட்டர் அதிகம் பயன்படுத்துறதில்ல, ஆனால் கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிற மனிதர்களை அவங்களோட திறமைகளை வச்சு நான் வந்து வேலை வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் ஆப்பிள் கம்ப்யூட்டரை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே சில மாதங்களுக்கு முன்னாடி 1978 ஷிவ் நாடார் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட குழுவினரோட HCL 8C அப்படின்ற மைக்ரோ ப்ராசஸர் கம்ப்யூட்டரை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாருங்க. உலக அளவில் அந்த பிசி கம்ப்யூட்டர் புரட்சி வந்து வெடிக்கிறதுக்கு இந்தியாவில் வந்து ஒரு விதை விதைத்தவர் இவர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஷிவ் நாடார் அவருக்கு வந்து ஓவியங்கள் அதுக்கப்புறம் கலைப்பொருட்கள் இந்த ஒரு பொருட்களை சேகரிக்கிறதுல ஒரு பயங்கரமான ஆர்வம் வந்து இருக்குதுங்க. இவரோட மனைவி கிரண், அவங்க வந்து டெல்லியில் கிரண் நாடார் மியூசியம் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட முதல் தனியார் கலை அருங்காட்சியகத்தை வந்து நடத்துகிறாங்க. உலக புகழ்பெற்ற பல ஓவியர்களுடைய அரிய புகைப்படங்கள் அங்கே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு கதை, இவரோட கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய உயரத்துக்கு போக முடியுமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இவரோட கதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. இவரோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.